நேரம் 5:52. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுசிலாவின் குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திச் சுருக்கம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: அருள்மணி மாலை.
4: தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. டாக்டர் உளுந்தூர் பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன். எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் விநாயகர் வழிபாடு சிறந்த பலனை தரும். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பு நாம் விநாயகர் பாடலை கேட்டு இந்த நிகழ்ச்சியை துவக்குவோம்.

நேரம் 6:07. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜனை சிமிட்டு பாடியது. பாடலுக்கு வரிகள் டாக்டர் உளுந்தூர் பேட்டி சண்முகம். தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த கண்ணனது பாடல் இது.

நேரம் 6:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பாம்பே சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா பாடியது. குருநாத சித்தரின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:19. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது நந்திமங்கலம் இமயவரமனின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன். மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமான கீதை அருளிய கண்ணனது புகழ்பாடும் பாடல் இது.

காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பல மேட்டில் வாழும் ஐயனை காண்போம். உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. சுவாமி.

0: அமைதியோடு உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:36. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியிலோடு ஒழிக வரும் அடுத்த பாடல் ஹெலன் சத்யா பாடியது. பாடலுக்கு இசை லோர்ஜ் ஆர்கெஸ்ட்ரா. கடவுளின் வல்லமையால் மனித குலத்தை மீட்க வந்தவராக கருதப்படும் இயேசு பெருமானது பாடல் இது.

நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் எம் யூசுப் மற்றும் பிசுசிலா பாடியது. அகில உலகத்தையும் படைத்த இறைவனை வணங்கினால் அனைத்து தீமைகளும் மறைந்த நன்மை உண்டாகும் என்று ஒழிக்க வருகிறது இந்த பாடல்.

0: நேரம் 6:43. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேர்களுடைய பதிவுகள். பிரபாகரன் அவர்கள் வந்து, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இந்த நாள் அனைவருக்கும் சிறப்பான துறை நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை நேரத்தில் இறை மகிமைகளோடு இன்னிசை பக்தி பாடல்களை வந்து வழங்குகிற அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. மயிலை பட்டாபி அவர்கள் வந்து, அவருடைய குடும்பத்தினர்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, நாங்கள்லாம் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்கட ஜெயக்குமார் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்வதவர்த்தினியும் சூலை ரீஜா மனோகரனும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சி ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவர்களும் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் பக்தி பாடல்கள் பரவசம் அடைய செய்கின்றது. கீதீசன பாடல்கள் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைனா முத்துக்குமரன் அவர்களும் சூலை ரீஜா மனோகரன் அவர்களும் வந்து அந்த கீதீசன பாடலும் அனுபவத்தை காற்றலையில் நிறைவேற்றிய விவித் பாரதி வானொலிக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பராணி அவங்களும் வந்து அன்பான அழகான காலை வணக்கம், நம்மளுடைய விநாயகர் பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வந்து பதிவுகளை வந்து படிச்சிடலாம். இப்போ நம்ம கேட்க போகிறது காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்ற நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அவர்கள் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், 1000க்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில்

0: சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினைக்கான மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷ நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமிக்குள்ளிருந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
3: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
1: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள், இந்த தினத்தை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம 8 மணிலிருந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்களது பெயர்களுடன் வந்து கடிதங்கள் வழியே நேர்கள் விரும்பி கேட்ட நிகழ்ச்சி இது. 9:00 to 10:00 வரை கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியும், 10:00 to 11:00 வரை கதையும் கானமும் நிகழ்ச்சி.

சுமந்திடம் பிரகாதத்துக்கு இன்று காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை என்றும் இனியவை. இதில் 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று 12:00 to 1:00 வரை ரெட்ரோ நேரம். இதில் வந்து 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு இடம்பெற இருக்கு. தொடர்ந்து 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியும், 1:55 to 2:00 வரை நம்மளுடைய அதாவது நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம் போகுது அப்படி பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 2:00 to 2:55 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. 2:55 to 3:00 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் குறித்த தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி 3:00 to 4:00 வரை ஒளிச்சித்திரம். இன்னைக்கு வந்து நிலவே முகம் காட்டு இந்த திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம். தொடர்ந்து 4:00 to 5:00 வரை இன்று மாலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5:00 to 5:45 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு. தொடர்ந்து வந்து 5:45 to 5:55 வரை விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து 6:00 வரை பூந்தினல் நிகழ்ச்சியும் வந்து நம்ம கேட்க போகிறோம். 6:00 to 6:30 வரை பக்தி மாலை இந்த நிகழ்ச்சி, அதாவது திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு. இன்று 6:40 to 7:00 வரை என் விருப்பம் நிகழ்ச்சியும், 7:00 to 7:15 வரை திரைகானம் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு. 7:30 to 7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் மீ சரவணன் அவர்கள். தொடர்ந்து 7:35 to 7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55 to 8:00 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று 8:00 to 9:00 வரை எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு பாடலாசிரியர் அப்பா ராசா அவர்கள், உடன் உரையாடுபவர் கௌசல்யா, தொகுப்பு ஜெயலட்சுமி. இன்று 9:00 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்று 9:15 to 10:00 வரை எண்ணினிய பொன்னிலாவேவும், 10:00 to 11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு. 11:00 to 12:00 வரை மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் வந்து ஒளி உலா வர காத்துட்ருக்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, தொடர்ந்து 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை மற்றும் 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நம்ம விவித் பாரதி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். நம் நேயர்களுடைய பதிவுகள், பர்வத வர்த்தினி அவர்கள் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விநாயகர் பாடல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் அவர்களும் வந்து நம்ம அனைவருக்கும் வந்து காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜமாணிக்கம் அவங்களும் வந்து இனிய பாடல் வழங்கும் நம்மளுடைய தொகுப்பாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள் வந்து தாமிரபரணியில் கரைவில்லம் அந்த பாடல் வந்து நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நெல்லையப்பர் புராணம் தாங்கிய பாடல் அருள்மணி மாலையில் கூட பிள்ளையாருடன் அந்த பாடலும் வந்து நான் கேட்டேன், வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் அவர்களும் கனக ராஜ கிருஷ்ணகிரி மாவட்டம் துருக்கநாளி கோவிலிருந்தும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கொடமானப்பட்டி கே விஜயசீலன், மேலப்பேட தயாளன், எம்என்பி நச்சபிள்ளை, மதுரை சண்முக சுந்தரம், செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்தும், ஆப்பண்ணா நகர் மூர்த்தி மற்றும் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, மாரி பாண்டியன் சீர்காழிபுத்தூர் அந்த இடத்துலருந்தும் மீனா தர்ஷினியோடு வந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரோசையா அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா மற்றும் பொன்னியம்மன் வீடு, வன்னி கணேசன், ரங்கராஜன், ரமா அவர்கள், ஹரிஹரன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் கூப்பநத்தம், ராம் பிரகாஷ், ராஜலக்ஷ்மி மற்றும் பார்த்திங்கன்னா சூலி ரீஜா மனோகரன், கண்ணன், சரவணன், ராமலிங்கம் இவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: நேரம் சரியா 7:01. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே மரியம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்ம நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை வந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாட்ட நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலிருந்து சென்னையில் மட்டுமில்லை, நிறைய இடங்களில் சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான சாங்ஸ் தான் வந்து நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். நிகழ்ச்சியில் முதல்ல வர பாடல் சில் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து தோணும், இந்த பாடல் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சில் சில் சில் சென்றெல்லாம் அந்த சாங் தான் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரல்களில் பாவி ஜெயின் வரிகளுக்கு இசை சிற்பி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்கள் கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://

0: cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301 இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள். தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: இம்மாதம் 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.
3: நேரம் சரியா 7:11. இன்னைக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3

0: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி

0: திண்டுக்கல் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த இரண்டு நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்றவுள்ளனர். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையை

0: கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவ குழு, தமிழ்நாடு காவல்துறை கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைவ பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கார் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு 1வது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் சரியா 7:32. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி வந்து, சென்னையில் பெண்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் இளஞ்சிவப்பு பூங்கா பிங்க் பார்க் வந்து எங்கு அமைய இருக்கிறது தான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து ஆல்ரெடி அனுப்பிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பதில் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: 102.3 FM.
1: வணக்கம் நேர்களே, இன்று உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம், வேர்ல்ட் ட்ரௌனிங் பிரிவென்ஷன் டே. ஏப்ரல் 2021 ஐநா பொதுச்சபையால் அறிவிக்கப்பட்ட விழிப்புணர்வு நாள் என்று. இந்த ஆண்டின் மைய கருத்து நிலைமையை மாற்ற ஒன்றிணைவோம் என்பதாகும். அதாவது யூனிட் டு டர்ன் த டைட் என்பதாகும். ஒரு வருடத்திற்கு உலக அளவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரணங்கள் நீரில் மூழ்கி இறப்பதாக தகவல் அறிவிக்கிறது. நீரில் மூழ்கி இறத்தல் என்பது உலக அளவில் தற்செயலான மரணங்களுக்கு ஒன்றான முக்கிய காரணம். கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளும் இளம் பருவத்தினரும் விகிதாசார முறையில் பாதிக்கப்படுவதால் 2035 உலகளாவிய நீரில் மூழ்கி இறக்கும் மரணங்களை தடுக்கும் விதமாக குறைப்பதற்கான நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை இந்த ஆண்டின் முன்னெடுப்பாக எடுத்துக்காட்டுகிறது. நீரில் மூழ்குவதை தடுப்பதற்கான முக்கிய உத்திகள், அதாவது நீச்சல் கற்றுக்கொள்ளுதல் தான். ஆறுகளிலோ குளங்களிலோ நீச்சல் தெரியாமல் இறங்கி அந்த இடத்தில் அணுகுவது ஒரு தவறான செயலாகும். முடிந்தவரை ஆழமான பகுதிகளுக்கு செல்லாமல் இருத்தல், நீச்சல் தெரியாமல் நீராடுவதற்கு இறங்கும் போது கவனத்துடன் செயல்பட வேண்டும், நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போன்ற மரணங்களை இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். பொதுவாக குழந்தைகள் தண்ணீரில் குளிக்கின்ற நேரத்தில் மிகுந்த கண்காணிப்புடனும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். படகுகளிலோ கடலிலோ பயணம் செய்யும் போது அதற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல், தனிநபர் மிதக்கும் சாதனங்கள் PFD என்று சொல்லக்கூடிய அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதார நிறுவனம் நமக்கு அறிவுறுத்தல் செய்கிறது. இந்த நாளில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களை நினைவு கூறவும், நீரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் ஆண்டுதோறும் ஜூலை 25 அன்று அனுசரிக்கப்படும் ஒரு உலகளாவிய நிகழ்வாகும். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தீர்மானத்தின் மூலம் உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் அறிவிக்கப்பட்டது. அந்த தீர்மானம் ஐநா அமைப்புகளுக்குள் நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை ஒன்றிணைக்குமாறு உலக சுகாதார அமைப்பை அழைத்து, இந்நாளின் முக்கியத்துவமாக நீரில் மூழ்கி இறத்தல் என்பது ஒரு பெரும் சுகாதார பிரச்சினை, கடந்த 10 பெரும்பாலும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் 25 லட்சத்திற்கும் அதிகமான இறப்புகளுக்கு காரணமாகியுள்ளது. நீரில் மூழ்கி இறப்பதால் ஏற்படும் மனித, சமூக மற்றும் பொருளாதார இழப்புகள் தாங்க முடியாத அளவுக்கு அதிகம். உலக அளவில் தற்செயலான விபத்துகளால் ஏற்படும் மரணங்களில் நீரில் மூழ்கி இறத்தல் என்பது 3வது முக்கிய காரணமாக அமைகிறது. இது காயம் தொடர்பான மொத்த மரணங்களில் 7 விழுக்காடு காரணமாக அமைகிறது. சிறுமிகளை விட சிறுவர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் அதிகம் உள்ளது. தெரியாத இடங்களில் ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ குளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது தன்னை அறியாமலே ஒரு ஆர்வ மிகுதியால் இறங்கி குளிப்பதால் நீச்சல் தெரியாத நேரங்களில் நமக்கு அந்த விபத்து நேர்ந்து விடுகிறது. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் நீரில் மூழ்கி இறக்கும் விகிதம் அதிகமாக உள்ளது. தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் தகவல் படி 2021 இந்தியாவில் 36,362 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக பதிவாகியுள்ளது. இதில் குழந்தைகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர். இதற்கான விழிப்புணர்ச்சியாக நீச்சல் கற்றுக்கொள்ளுதல் என்பது இந்த நாளினுடைய ஒரு முக்கியத்துவமாக அமைகிறது. நீரில் மூழ்குதல் என்பது ஆறுகளிலோ குளங்களிலோ மூழ்குவது இல்லாமல் பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் அடித்துச் செல்ல

0: போது திடீரென்று ஏற்படுகின்ற அதிபயங்கரமான வெள்ள அபாயங்களில் சிக்குவதும் நீரில் மூழ்கி இறத்தலாக கணக்கிடப்படுகிறது. வெள்ளம், புயல், படகு விபத்துகள், மேற்பார்வையின்மை, பாதுகாப்பற்ற நீர் ஆதாரங்கள் அல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் போன்ற காரணங்களால் இந்த மரணங்கள் ஏற்படலாம் என்று தகவல் ஆணையம் அறிவிக்கிறது. மது அருந்துதல் பகுத்தறியும் திறனை குறைப்பதோடு நீரில் மூழ்கி இறப்பதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. மது அருந்துவிட்டு கடலிலோ ஆற்றிலோ குளிக்கும் போது நீரில் மூழ்கி மரணங்களை தடுப்பதற்கு நம்மிடம் முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டால் நீரில் மூழ்கி இறத்தல் தொடர்பான மரணங்களை தடுக்க இயலும். நீர் மூழ்கி இறத்தல் மரணங்களை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீர்நிலைகளை, குளங்களை சுற்றி தடுப்புகள் அமைக்கலாம். அந்த இடங்களில் ஆழமான பகுதி என்று பதாகைகள் வைக்கலாம். இறந்துவிட்டால் தவறி காப்பாற்றும் போது அவர்களுக்கு CPR என்ற இதய நுரையீரல், புத்துயிரூட்டல், வாய்வழி சுவாசம் போன்ற பயிற்சிகளை அளிப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்துவிட்டு அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு நம்மளால் முடிந்த முயற்சியை எடுத்துக்கொள்ளலாம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ளாமல் இருப்பதால் இந்த அளவு மரணங்கள் அதிக அளவில் நிகழ்கின்றன.
1: உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள் பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜி கண்ணன். நேரம் சரியா 7:39 ஆயாச்சு. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கோபால் சமால் பத்தி அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் ஆண்டனி ராஜ் காட்டு பாக்கத்துலேருந்தும், நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்தும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பர்வதவர்த்தினி, தசரதன் இவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. ஸோ உடலெங்கும் சில்லென்ற மனதை வருடியது இந்த பாடல் மீ மறந்து என் ரசித்தன, நான் வந்து ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுவையான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பொன்னியம்மன் மேட வன்னி கணேசன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலையும் வந்து அட்டகாசமாக இருந்தது நம்ம விவத் பாரதிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்தும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரபாகரன் அவர்கள் வந்து சில் சில் சில்லா சொல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து காலை நேரத்து இனிமையை வழங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி அவங்களும் வந்து சொல்லி, ரீஜா மனோகரன் இவங்களும் வந்து நம்மளுடைய பாடல்கள் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தேனி ஹரிராம் அவங்களும் வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. அலிநகர மகாதேவன் அவர்களும், பண்ணைபுரம் மணிகண்டன் அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க.
2: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நேரம் சரியா 7:47. வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மால் வந்து நேற்றை வந்து சரி செய்ய முடியாது எப்போவும், ஆனால் ஒரு நாளை அப்படின்ற ஒரு ஒன்றை வந்து நம்மால் வந்து கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதே மாதிரி வருங்காலத்தை பற்றி வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய நிகழ்காலத்தில் வந்து நல்ல விதமாக செயல்பட்டால் நம்முடைய வருங்காலம் வந்து தன்னால் மலரும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரிகளோட நம்மளுடைய நிகழ்ச்சியில் எடுத்து கேட்க போகிற பாடல் ஆட்டோகிராஃப். இந்த திரைப்படத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச பாடல். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, சிலு சிலு சிலுவினை. அந்த பாட்டு வந்து திப்பு பாடியிருக்காங்க ஸ்நேகனோட வரிகளுக்கு, இசை ஹாரிஸ்ட ராஜ் கோவில் திரைப்படத்துலேருந்து நம்ம கேட்டோம். இப்போ ஆட்டோகிராஃப் இந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும்

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் சரியாக 7:52. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கும்

7:52 வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்துட்டோம். ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்மளுடைய நேர்கள் எல்லாம் வந்து சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சென்னையின் பெண்கள் மட்டுமே பயன்படுத்தும் இளஞ்சிவப்பு பூங்கா பிங்க் பார்க் பூங்கா வந்து முதன் முதல்ல வந்து எங்க அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இதற்கான பதில் வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த இளஞ்சிவப்பு பூங்கா வந்து தாம்பரத்தில் உள்ள செம்பாக்கத்தில் தான் வந்து அமைய இருக்கு. 18,000 சதுர அடி பரப்பளவுள்ள இந்த இடத்துல வந்து பெண்களோட நல்வாழ்வையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துகிற வகையில் நடைப்பயிற்சி தடங்கள், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் மற்றும் 24x7 சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் எல்லாம் வந்து இடம்பெற இருக்காம். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி மண்டலங்களில் வந்து நவீன திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் மற்றும் யோகா தியானத்திற்காக பிரத்யேக பகுதிகளை வந்து அமைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நடைப்பயிற்சி, ஜாக்கிங் தடங்கள், அந்த மாதிரியான இடங்களும் அழகுபடுத்தப்பட்ட பசுமை தோட்டங்கள், அமைதியாக அமரும் இடங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற இடங்களாகவும் வந்து இந்த பூங்கா அமைந்துட்டு வருது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து முத்தையாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குதான். குளிர்சாதன வசதியுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம், யோகா கூடம், டென்னிஸ் இறகப்பந்து மைதானங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் வந்து வடவள்ளி மற்றும் சுந்தராபுரத்துலேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சென்னையில் தாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் அனுப்பிய நீர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அடுத்து குணாலன் அண்ணாமலை, சென்னை பழைய வண்ணாரப்பட்டி சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சேவூர் பாபு அவர்கள் வந்து ஆரணியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அதாவது நம்ம ப்ரோக்ராம் வந்து சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆரணி, சேவூர் பாபு, சுதா, லோஷினி, தேவி, தேசிகா, ஹரிபாபு, கனகா, பெருமாள், சாந்தி, கன்னியப்பன், இளையராஜா, சிவா, குமரவேல், ஆறுமுகம், குமரேசன், கோபி, செல்வகுமார், பிரபு, கமலக்கண்ணன், அடுத்து வந்து ஜெகன், செல்வரசு, கண்ணன், சரவணன், ராஜா, பாலாஜி, சக்திவேல், பாபு, சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் எல்லாம் வந்து கைத்தறிவு நெசவு தொழில் வந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநின்ற ஊர் அங்கேருந்து ஜெயராம் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராஜபாளையம் பிரபு, வீரா அவர்களும், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் அவங்களும், புலவபாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் மற்றும் சிவன், அருண், பொன்னியம்மன் மீடு, வன்னை, கணேசன் அவங்களும் வந்து நமக்கு வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும், ராமகிருஷ்ணன் கொழுமன் கொண்டான்ல இருந்தும், அடுத்து பார்த்திங்கன்னா ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மயிலை பட்டாபி அவர்கள், அடுத்து சாமுனி அவர்கள், ஹரிராம் தேனியிலிருந்தும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து தேனி மாவட்டத்திலும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பத்மினி, பத்து இவங்களும், ரமா அவர்களும், மீட்டுப்பட்டி கண்ணன் அவங்க, ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்தும், ராஜமாணிக்கம், கோபி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அன்புராணி, அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், பிரபாகரன், அடுத்து ராஜலக்ஷ்மி, மேலப்பேட்டை தயாளன், ரங்கராஜன் டி நகர்லேருந்தும், ஜூலை ரீஜா மனோகரன், ஹேம்லதா, அலிநகரம் மகாதேவன் இவங்க எல்லாம் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பதில் அனுப்பி அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை வந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. கார்கின் வரிகளுக்கு இசை ARR ரஹ்மான். இந்த பாடலை தொடர்ந்து 10-12 மணி வரை, அதாவது கதையும் காணமும் இந்த நிகழ்ச்சியும் என்றும் இனிவே இந்த நிகழ்ச்சியும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சாத்துவரை இணைந்திரங்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நான் உங்க ஆர்ஜே மரியம். இதோட 10 மணிக்கு வந்து நம்ம சந்திக்கலாம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பிய நேயர்கள் குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்ரியா, துர்வா ரவிக்குமார், பூந்தமல்லி செண்பகலட்சுமி, ராஜகோபாலன், கண்ணம்பாளையம் சாந்தி, சாரதிராஜா, இன்பராஜா, தியாகராய நகர் விஜயபார்த்தன், அருள் ஜோதி, திருவிளஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி ராகவன், வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, மேற்கு மாம்பலம் கார்த்திக், நாராயணன், கணேசன், கலைமணி இவர்களின் விருப்பமாக வரும் பாடல் இது. இவர்களோடு பெரியபாளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன் உள்ளிட்ட நேயர்களின் விருப்பமாக கொம்பன் திரைப்படத்திற்காக மகாலிங்கம் இயற்றி ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வேல்முருகன் குழுவினர் பாடிய பாடல்.

கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வரிசையில் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அச்சம் என்பது மடமையடா திரைப்பட பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பிய நேயர்கள் உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிபா, உள்ளகரம், ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி, மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் விலை கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மணிவாக்கம் ராமஜெயம் மற்றும் அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, நதியா, கவியரசி, ஜான்சி உள்ளிட்ட நேர்களின் விருப்பமாக வரும் பாடல் இது. தாமரை ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையில் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் குழுவினர் பாடிய பாடல்.

0: அச்சம் என்பது மடமையடா திரைப்பட பாடல் கேட்டோம். நேரம் 8:11.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் விருப்பம். கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்போம் நேயர்களை. திட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, TC ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த் புத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, ஃப்ரென்சி, ஷோபியா, சைதை, ஜோதி அம்மாள் நகர், ராம்குமார்,

சுகந்தியா, அக்ஷயா, அபியா, புளியூர் மரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணன் உள்ளிட்ட நேர்களின் விருப்பமாக வரும் பாடல் இது.

நாம் கேட்ட அந்த பாடல் விடுதலை 2 திரைப்படத்திற்காக இளையராஜா இயற்றி இசையமைத்து அனன்யா பட் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 8:18:20. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை. நமது விவத் பாரதி தமிழகம் 101.3 இன்று காலை 9 கலக்கல் அரங்கம் கேம் ஷோ, அதோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12 ரெட்ரோ நேரம், அதனைத் தொடர்ந்து பகல் 1 பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் & கோ.
2: உங்கள் விருப்பம் கேட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாத்தம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷயா, ரவிகார்டன், வீரசோழ, வீரராகவன், மயிலாப்பூர், கற்பகம், ஹர்த்திகா, லித்திக்ஷா, தாம்பரம், பாரதிதாசன், ஆவடி, தேன்மொழி, திருவாரூர், லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர், சுமதி, தருண்குமார், சென்னை, லக்ஷ்மி, நரசிம்மராஜா, உமிகாஸ்ரீ, பவிஷாஸ்ரீ, இந்த நேயர்களின் விருப்பமாக மிஸ்யூ திரைப்படத்திலிருந்து பாடல்

மோகன்ராஜன் இயற்றி ஜிப்ரான் இசையில் அனந்து குழுவினர் பாடிய மிஸ்யூ திரைப்பட பாடல் கேட்டோம். நேரம் 8:24. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வரிசையில் அடுத்து நாம் கேட்போம் நேயர்களை. கல்வன் திரைப்படத்திற்காக மகாலிங்கம் பல்லவி ஏகாதசி இயற்றி ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடிய பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதிய நேயர்கள் பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவள்ளிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஸ்மிதா ஸ்ரீ, திருச்சி வேலாயுதம், சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா ஆகியோர்.

0: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் ஏன் ஏன்னு அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

நாம் கேட்ட அந்த பாடல் இந்தியன் 2 திரைப்படத்திற்காக தாமரை இயற்றி அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அபி குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பாடலை விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜெயா, ஜனார்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாகினி. வேலூர் மாவட்டம் கே நகர் சமியுல்லா, தில்ஷத், முபாரக், அம்ரின், ஹல்மாஸ். கோனாவட்டம் ஹகமத் பாஷா, ஷேனாஸ் பேகம், பள்ளிகுண்டான் ஒலி ஹகமத், சம்ருத் பேகம், ஓடம்பட்டி செந்தில், சிட்கோ நகர் மெஹாமத் மொய்தீன், ரஹமத் பேகம், விஷாரம் ஹன்சா நகர் மாலிக் பாஷா மஸ்தானி, திருச்சி ஜலில் ஹாஜிரா, ராமேஸ்வரம் ரம்ஜான், ஆசிஃப் தோபிக், தாரிக் உள்ளிட்ட நேர்களின் விருப்பமாக ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து 3BK திரைப்பட பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதிய நேயர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி, நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி குண்டியன்கவுண்டன் பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமூது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா. நேர்களின் விருப்பமாக வரும் பாடல் இது.

0: ஸ்ரீ கணேஷ் இயற்றிய பாடல் கேட்டோம். 3BHK திரைப்படத்திற்காக சாய் கணேஷ் இசையில் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 8:40.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: நேரம் 8:41. 15 நொடி. இது 102.3 விவத் பாரதி. தமிழகம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் சவுந்தரராஜன் இயற்றி ஜிப்ரான் இசையில் ஸ்வேதா குழுவினர் பாடிய பாடல் மாயவன் திரைப்படத்திற்காக. இந்த திரைப்பட பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பிய நேயர்கள் மயிலாப்புரம் பட்டாபி ரவி மாலதி சேகர் உஷா ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஜனனி பாலகுமார் ஸ்ரீராம் சிவா ஆகாஷ் ஹரி ஆத்மானந்தன் செய்யாறு வட்டம் சிறுங்கட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி கூடப்பாக்கம் ஸ்ரீசந்தியா ஆர் மணிகண்டன் மதுரவாயில் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி காதர்வேடு கார்த்திகேயன் அம்பியா வடமணப்பாக்கம் காலிவேடி ஏழுமலை புஷ்பா மணியரசன் அம்பத்தூர்

எஸ்டேட் பேங்க் காலனி, ஷஃபி ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஜமீம், பிரதோஷ், ஷாயின்ஷா, ஷேக் ஹயாத், ரிஸ்வான், ஜமியா பானு, அம்மாபேட்டை லோகநாதன், பிரேமா தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரல் ஆதித், வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், இவர்களோடு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம், பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் நேயர்களின் விருப்பமாக வரும் பாடல் இது.

மாயவன் திரைப்பட பாடல் கேட்டும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாமரை இயற்றிய அண்ணாத்தி திரைப்பட பாடலை விரும்பி கேட்டு கடிதம் அனுப்பிய நேயர்கள்

0: டி இமான் இசையில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 8:50.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மாரி செல்வராஜ் இயற்றி நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடிய பாடல் இது. பைசன் காலமடான் திரைப்படத்திற்காக இந்த திரைப்பட பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பிய நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பொன்னாட்டம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, கண்ணகி நகர், கஸ்தூரி, அடையாறு, சரஸ்வதி, துறைப்பாக்கம், ஹேமலதா, திருமழிசை, தீபா, மயிலாப்பூர், சரோஜம்மாள், புளியந்தோப்பு, பூசம்மாள், லாயட்ஸ் ரோடு, கிருஷ்ணாமல், ஸ்ரீபெருமத்தூர் ஓவியா, ஸ்ரீ அச்சரப்பாக்கம், ஜமுனா ஸ்ரீ, இலக்கியா உள்ளிட்ட நேயர்களின் விருப்பமாக வரும் பாடல் இது.

0: வைசன் காலமாடம் திரைப்பட பாடல் கேட்டோம். நேரம் 8:56.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

காலை வேளையில் மனசுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பும் தந்தன. தங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, சிவராம் நாகராஜன், கோபால், ஹரிராம், சோமசுந்தர பிரபு, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், ரங்கராஜன், டி நகர், சேவூர் பாபு உள்ளிட்ட நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் பாடல்களின் அணிவரிசையும் நேயர்களின் கடிதங்களும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. இதுவரை நேயர்கள் விரும்பி கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சரி.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். தஞ்சை பிரகாஷ்குமரன், இனிய காலை வணக்கம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி பாடல் அருமை வாரம் ஒரு முறை வாட்ஸ்அப்பில் விருப்பமாக ஒலிக்க செய்யலாம் சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், மீரா வெங்கட்ராமன், மதுரை சோ சண்முக சுந்தரம் உள்ளிட்ட நேயர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், இனிய காலை வணக்கம் சகோதரா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், கடிதமொழி பாடல்கள் நன்றி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய தந்தையுடைய விருப்பமான பாடல்களை வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசையிலிருந்து கஸ்தூரி அருணாசேகர், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் தங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி, அருமையான பாடல்கள் வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி திருமழிசையிலிருந்து கஸ்தூரி அருணாசேகர் அனுப்பியிருக்காங்க. சூலையிலிருந்து ரீஜா மனோகரன், நலமா சகோதரரை உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இருந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடல்களின் அணிவரிசை அற்புதம்,

உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் 9:01. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கலக்கல் அரங்கம். இந்த ஒரு மணி நேரமும் கேம் ஷோவோட இனிய திரை இசை பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். கேம் ஷோனாலே வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்திலிருந்து தான் நம்ம நிறைய பாடல்கள் தான் வந்து கேம் ஷோவாக நம்ம பார்க்க போகிறோம். திரைப்படத்தோடைய பாடல்கள் வந்து முதல்ல வரக்கூடிய ஆரம்பத்தில் வரக்கூடிய இசையாக இருக்கட்டும், அல்லது பாடல்களுக்கு இடையே வரக்கூடிய வரிகளாக இருக்கட்டும், அல்லது பாடல்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு டயலாக்காக இருக்கட்டும், இதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த திரைப்படத்திலேருந்து எந்த பாடல்னு நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வாங்க ஒரு இனிய பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

0: என் நேயர்களே, கலக்கம் அரங்கம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டோம் இல்லையா? கருப்பு என்ற திரைப்படத்திற்காக சாய் அபயங்கர் இசையமைத்து கான முத்து குழுவினருடன் பாடிய பாடல் அது. நாம் கேட்ட அந்த பாடலின் வரிகள் விஷ்ணு ஏதவன். நேரம் இப்பொழுது 9:06:15. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த ஒரு மணி நேரமும் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். வாங்க, நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுடைய இசையை கேட்போம். இதுதான் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுடைய பாடல் வரிகளுக்கு உண்டான கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியுடைய கேம் ஷோவுடைய இது பிஜிஎம் இது. இந்த பாடல் வந்து எந்த திரைப்படத்தில் வருதுன்றதை வந்து நீங்கள் இப்போது தொலைபேசி வழியே சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 என்றனுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். தொடர்ந்து முயற்சி செய்கிறோம், தொலைபேசியில் பங்கேற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேயர்கள் வந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய தினம் தினம் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பமும் உங்களோட வச்சாச்சு. இல்லை, நான் நேற்றுக்கு வரலை, இன்றைக்கி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் லைனை நானே கட் பண்ணிவிடுவேன். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர்.
0: நீங்கள் நேற்றுக்கு வரல இல்லையா, அதனால் இன்னைக்கு வந்திருக்கீங்க. புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வாங்க,
2: பக்கத்துலேருந்து வித்யா ரவி.
0: நேற்றுக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் வரல இல்லையா?

0: வரல.
1: சரிங்க சொல்லுங்க.
0: கொஞ்சம் மைனாக்லி அந்த பாட்டா?
1: அந்த பாட்டான்னு சந்தேகத்தோடு கேட்குறீங்க. கரெக்டாக அந்த பாட்டு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டுகொண்டேன் திரைப்படத்துலேருந்து வந்த பாடல் அது. முதல் நேயராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஜம் ஒரு நிமிடம் கூட நான் ஒளிபரப்ப கூட இல்லை, அதுக்குள்ளே அவங்க சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கேம் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா சர்கம் பாடிய பாடல் அதாவது கண்டுகொண்டேன் திரைப்படத்துலேருந்து கொஞ்சம் மைனாக்கலை அந்த பாடலுடைய ஆரம்ப பீஜம் வந்து நம்ம போட்டோம். சரி, அடுத்த பிஜிஎம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியுடைய விதிமுறைகளை வந்து நம்ம நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறையும் சொல்லிடுறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான நேயர்களுக்கு நிலையத்தாரின் ஒரு பணிவான வணக்கங்கள். புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். சரி வாங்க, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த பிஜிஎம் என்னன்றது வந்து நம்ம கேட்போம். பிஜிஎம்மாகவும் இருக்கலாம், அல்லது பாடல் வரிகளாகவும் இருக்கலாம், அல்லது டைலாக்காகவும் இருக்கலாம். அது எந்த திரைப்படத்துலேருந்து வருதுன்றதை வந்து நீங்கள் சொல்லணும். நம்ம நேயர்களாக எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மார்ட் தான், உடனே உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இது எந்த திரைப்படத்துடைய படத்துலேருந்து வரக்கூடிய பாடலுடைய பிஜிஎம் இதுதான் வந்து நீங்கள் இசை அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டே இருங்க, அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாடல் ஒன்று அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: அறிவு வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்த பராசக்தி திரைப்படத்திற்காக ஹரிச்சரன், நாகாஷ், அசிஸ், வேல்முருகன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 9:13:30. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் 2வது திரைப்படத்திலிருந்து ஒரு ஆரம்ப பிஜிஎம் ஒன்று ஒளிபரப்பி இருந்தோம். நேயர்கள் வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
0: திருத்தணியிலிருந்து தமிழேந்தி. ஸோ தொடர்ந்து அவரால் பேச முடியல, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: போரூர்லேருந்து ஜோசப் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் ஜோசப்.
2: அது அது தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே எனக்கு அந்த பார்க்குறேன்.
0: தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே எந்த திரைப்படத்திலிருந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே.
2: அமராவதி. அமராவதி.
0: நீங்கள் பாடல் வரிகளை கண்டுபிடிச்சிங்க, திரைப்படத்துடைய பெயரும் கண்டுபிடிச்சிட்டிங்க. நன்றி, நன்றிங்க. அமராவதி திரைப்படத்திலிருந்து தான் வந்து தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே என்ற ஒரு பாடலுடைய பிஜிஎம் வந்து ஒளிபரப்பியிருந்தோம். ரொம்ப அழகாக அவர் வந்து நேயர் வந்து அழகாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய திரைப்பட பாடல்களுடைய பாடல் வரிகளுடைய பிஜிஎம்மும் சரி, பாடல் வரிகளாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய டைலாக்காக இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 9:22. 10 நொடி. விவத் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் இன்று காலை 10 மணிக்கு கதையும் கானமும், கதையோடு இனிய திரை இசை பாடல்கள் விருந்தாக கேட்டு ரசிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை ஒன்று வந்து போட்டிருந்தோம். அந்த இசை வந்து எந்த திரைப்படத்திலிருந்து பாடலுடைய முதல் ஆரம்ப வரின்றதை வந்து நீங்கள் சொல்லலாம். சரி, இருந்தாலும் திரும்ப இன்னொரு முறை வந்து ஒலிக்க செய்யலாம். இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலுடைய இசை? தொடர்ந்து கேளுங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். நல்லா இருக்கங்க. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன், கேரளம்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, இது எந்த திரைப்படத்துல இருந்து பாடலுடைய? சரிங்க சரிங்க, ஓகேங்க, கேட்டுறீங்க. திரும்ப ஒரு முறை ஒலிக்க செய்து இது பண்ணிடலாம். இது எந்த திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பாடலுடைய இசை? இது
1: ஒண்ணுமே புரியவில்லை.
0: சரிங்க, இருங்க. இதுக்கு மேல போட்டாலே அதுல வந்து பாடலுடைய வரியும் சேர்ந்து வந்துடும். சரி, அது ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி செந்தில் குமரன். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: காலை வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
2: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சார், நேத்துக்கு நீங்க நிகழ்ச்சியில வந்திருந்தீங்க இல்லையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வாங்க, யார் பேசுறீங்க? வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் சார் பேசுறீங்க. சொல்லுங்க சார்.
3: பழைய பாடலா இருந்தாக்க ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம்.
0: பழைய பாடலாக இருந்தால் உடனே உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. தான் வந்து சமீபத்திய பாடல்கள் இல்லாமல் கொஞ்சம் இடைப்பட்ட காலங்களில், அந்த 90, 20, 2000 காலங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்கள் இருந்து. சரிங்க சரிங்க, முயற்சி செய்கிறேன். உங்களுடைய இதுக்கு நன்றிங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன்.
0: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன் சார் பேசுறீங்க. இது எந்த திரைப்படத்துலேருந்து வந்த பாடலுடைய? க்ளூ கொடுத்தாலும் எது சொன்னாலும் தான் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
4: சரி, கொஞ்சம் வராட்டி போடுங்க சார்.
0: சரி, அது வேணா பண்ணலாம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அது ஒழிச்சிட்டே இருந்ததுன்னா அதனுடைய பாடல் வரி வந்துடும். ஈஸியான ஒரு பாடல் தான் அது. சரிங்க, நன்றிங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க.
4: சரி,
0: வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
5: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் சார் பேசுறீங்க. சார், நேத்துக்கு நிகழ்ச்சியில் வந்திருந்தீங்களா?
5: நேற்று வரலை சார், கண்டிப்பாக வரலை சார்.
0: சரிங்க, வாங்க பேசுங்க.
5: சொல்லுங்க.
0: இப்போ ஒரு இசை ஒன்று போட்டிருந்தா இல்லையா, அது எந்த திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய பாடலுடைய இசை
5: கொடுங்க.
0: இது எந்த திரைப்படத்துல
5: நடிச்சது?
0: சொல்லுங்க.
5: யார் நடிச்சது சார்?
0: நடிச்சது வந்து நம்மளுடைய அந்த அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதைக்கும் இசைக்கும் பாடல்களுக்கும் செட்டுனா இவர் தான் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றவர் அவர். அது ஒரு இதில் நடிச்சிருக்காரு. செட் போகிறதுல இவர் வந்து ஒரு மன்னன் அடிச்சு, இவர் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவருடைய திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலுடைய வரிகள் தான் போட்டிருக்கேன். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நன்றிங்க. தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழகம் 102.3. வாங்க, அடுத்து ஒரு பாடல் கேட்டு நம்ம தொடர்ந்து கேட்போம்.

0: தி குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். தக்லைஃப் திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமான் இசையில் சிவா ஆனந்த் இயற்றிய பாடல் அது. நேரம் 9:30.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: PM जय, अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். நேரம் இப்பொழுது 9:32 ஆயிற்றுக்கு. நினைப்படுத்துகிறோம் நேர்களை, விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 10 மணிக்கு கதையும் கானமும், அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு என்றும் இனியவை நிகழ்ச்சியில் 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக நிகழ்ச்சியில் வந்து ஒரு திரைப்படத்துடைய பாடல் வரியுடைய இசை நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். அதுக்கு உண்டான ஒரு க்ளூ கூட கொடுத்துருந்தோம். செட் அமைக்கிறதுல இவர் வந்து

0: ராஜானே சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவர் அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாருன்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
0: நேத்திக்கு நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, யூ ஆர் வெரி வெரி ரேர் பீப்பிள்.
0: சரி, வாங்க வாங்க, வெல்கம்.
1: ஆக்சுவலி அந்த படம் வந்து கவன் படம்,
0: கவன் திரைப்படம்.
1: ஹாப்பி அந்த சாங்கா?
0: ஆமாங்க, ஆக்சிஜன் தந்தாயே அப்படின்ற ஒரு பாடல்கள் வரி. ஆக்சிஜன் தந்தாயே என்ற பாடல் வரிகளுடைய ஆரம்ப இசை அது.
1: தப்பா?
0: சரிங்க, நீங்கள் சொன்னது சரியான இதுதான். கவன் திரைப்படத்திலிருந்து சென்ற நேயர் வந்து கவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வரியை வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேட்போம் நேயர்களே. நம்ம வாங்க, அடுத்த ஒரு இசை ஒன்று வருது. இது ரொம்ப சமீபத்திய திரைப்படம் கூட சொல்லலாம். இதை உடனே நம்ம ஒளிபரப்பியிருந்தால் நம்ம நேயர்கள்லாம் அடுத்தடுத்து எனக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு லைனில் தயாராக இருப்பாங்க. அது எந்த திரைப்படத்துடைய பிஜிஎம்ன்றதை நம்ம கேட்க போகிறோம். இது எந்த திரைப்படத்திலேருந்து வரக்கூடிய பாடலுடைய பிஜிஎம் தான் நீங்கள் வந்து சொல்லணும். வணக்கம் விவத் பாரதி தமிழகம் நேயர்களை. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றும் 2838389871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழகம், 102.3 மெகாஹெர்ட்ஸில் கலக்கல் அரங்கம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
2: சார் வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
2: நடராஜன் சார்.
0: நடராஜன் சார், எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்?
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: ஹலோ
0: சார், கேக்குது, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? புத்தகரம் நடராஜன் சார்.
0: புத்தகரம்ல இருந்து பேசுறீங்க? ஆ, சொல்லுங்க சார்.
2: சார்
0: சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க.
2: அங்காடி தெரு நினைக்கிறேன் சார் படம்.
0: அங்காடி தெரு சார், இது சமீபத்தில் வந்த திரைப்படம் தான். ஒரு மாஸ் ஹிட்டான ஒரு திரைப்படத்துல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த திரைப்படத்திற்கு வேற 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து விருதுகள்லாம் வேற அறிவிச்சிருக்காங்கன்னு ஒரு க்ளூவும் கொடுத்துட்டேன். சரி, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிங்க.
2: சரிங்க சார்,
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
3: வணக்கம், வணக்கம்.
0: வாங்க, யார் பேசுறீங்க? ஹிட்பால் சார் பேசுறீங்க. எங்கேருந்து பேசுறீங்க சார்?
3: அமரன் சார்.
0: எங்கேருந்து பேசுறீங்க சார்? பாடலுடைய இசை தான் அது. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. சமீபத்துலதான் அந்த திரைப்படத்திற்கு வந்து சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது வேற அறிவிச்சிருக்காங்க. நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. பாருங்களேன், நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து எதுலேருந்து நம்ம வந்து சமீபத்தில் திரையிடப்பட்ட திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது வந்து இடைக்காலத்தில் திரையிடப்பட்ட திரைப்படமாக இருக்கட்டும், பழைய திரைப்படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே கண்டுபிடிச்சி வந்து உடனே தொலைபேசியில் நம்மளை தொடர்பு கொண்டு இது இந்த திரைப்படத்துடைய பாடல் வரிகள்ன்றது ரொம்ப அழகாக சொல்லிடுறாங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு முகநூலில் பதிவுகள்லாம் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. சரிங்க, உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் விவத் பாரதி தமிழகம் கலக்கலரங்கில் தொடர்ந்து கேட்போம். வாங்க, அடுத்து ஒரு பாடல்.

0: அறிவு இயற்றிய பாடல் அது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சுப்பலக்ஷ்மி தனுஷ் குழுவினர் பாடிய பாடல் அது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டோம். நேரம் 9:40 10:00. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். பாருங்களேன், இன்றைக்கி வந்து நம்ம நேயர்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னே அவங்களே தாமாகவே வந்து ஆமாங்க நேற்றுக்கு நிகழ்ச்சியில் வந்திருந்தோம் இன்றைக்கி தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய இதுவில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் தான் சொல்லிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியுடைய பாடலுடைய வரிகள் என்னன்றதை வந்து தொடர்ந்து கேட்போம். இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல், பாடலுடைய இசை நம்ம வந்து நேயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வாங்க, யார் பேசுறீங்க?
1: ராஜா
0: சார் பேசுறீங்க?
1: ஆமா சார்.
0: சொல்லுங்க. இது என்ன இப்போ ஒரு இசை வந்து ஒளிபரப்பு இருந்தா இல்லையா பாடலுடைய?
1: ஆமா சார்.
0: அது எந்த திரைப்படத்துல இருந்து?
1: அது ரோஜா கடலின்னு பாடுது.
0: ரோஜா கடலி, சரிங்க, சரியான பதில் தான். அநேகன் திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பாடலுடைய இசை.
1: ரோஜா கடலின்னு பாடுவோம்.
0: ஆமா ஆமாங்க. நன்றி நன்றிங்க, நிகழ்ச்சியில் நீங்க பாடுறீங்க. அடுத்த நேயர் வந்து, இது வந்து கொஞ்சம் 90 காலகட்டங்களில் வந்து திரைப்படம்னே கூட நம்ம சொல்லலாம். நிறைய நேயர்கள் வந்து கொஞ்சம் பழைய திரைப்படங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்குமே நாங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, 90 காலகட்டங்கள் அதுக்கப்புறம் 80 காலகட்டங்கள்லேருந்து நம்ம ஒன்றும் படிப்படியாக நம்ம அடுத்தடுத்து கேட்போம். இது எந்த திரைப்படத்துலேருந்து வரக்கூடிய பாடலுடைய இசை அப்படின்றத நீங்கள் சொல்லணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து முன்னதாக ஒரு கேட்ட பாடலும் இந்த ஒரு இசையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று கலந்தார் போலவே இருக்கும். இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலுடைய இசைன்றதை வந்து நீங்கள் சொல்லணும். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் ஐயா.
0: வாங்க, யார் பேசுகிறீங்க?
2: சேலமாக வர மகோடி ஜாவிலிருந்து
0: பேசுகிறேன். சரிங்க, சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, நல்ல நினைவில் இருக்கிறது பாடல் வந்து 90களுக்கு பிறகு வந்த பாடல் தான்.
0: ஆமாங்க ஆமாங்க. சரி, நம்ம

0: இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: விக்ரம் விக்ரம் படம் தாங்க அது.
0: விக்ரம் இல்லைங்க, விக்ரம் இல்லை. ஏன்னா அது அந்த இசையும் இந்த இசையும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று கலந்தாற் போல இருக்கும். சென்ற பாடலும் இந்த இசையும் சரி. நம்ம வந்து அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிங்க நீங்கள் முயற்சி செஞ்சதுக்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஆ கேக்குது, சொல்லுங்க. பாடலுடைய நடுவுல இருந்து எடுத்த ஒரு பாடலுடைய வரியுடைய இசை தான் அது. ரொம்ப அழகா துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்ங்க. அடுத்து வந்து நம்ம படிப்படியாக இன்னும் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய பாடல்கள் வந்து எடுக்க போகிறோம், கேட்டு ரசிக்கலாம். இது விவத் பாரதி தமிழகம், 102.3.

0: விவேக் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல் அது. ரெட்ரோ திரைப்படத்திற்காக கேட்டும். நேரம் 9:48. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுடைய பீஜம் என்னன்றதை கேட்போம். நம்ம நேயர்கள்லாம் வந்து இடைக்கால பாடல்களும் பழைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 80 காலகட்டங்களிலிருந்து 70-80 காலகட்டங்களில் ஒழித்த திரைப்படங்கள். அதுவும் அந்த பாடலுடைய பீஜியம் கேட்டாலே நம்ம நேயர்கள்லாம் வந்து அடுத்தடுத்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுகிறீங்க?
1: எப்படி இருக்கிறீங்க? நான் ரஜிபாலாஜி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, நேத்தி நிகழ்ச்சியில வந்திருக்கீங்களா?
1: இல்லங்க, இல்லங்க, நான் வாரத்துக்கு ஒரு வாட்டியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள்.
0: சரிங்க, சரிங்க, நன்றிங்க. புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஆமா ஆமா.
0: சரிங்க, இப்ப ஒரு இசை வந்து ஒலிச்சது இல்லையா, இது எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வந்து?
1: கேக்கல, கொஞ்சம் போடுங்களேன்
0: ப்ளீஸ். சரிங்க, உங்களுக்காக திரும்ப அந்த இசையை வந்து திரும்ப ஒலிக்கிறோம். இது வந்து ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து இசைச்ச ஒரு ஒளி தான், ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம். சரிங்க, ஓகேங்க, நன்றி நன்றிங்க கண்டுபிடிச்சதுக்கு. சரி, அடுத்த நேயர் வந்து காத்துட்ருக்காங்க. இன்னும் வந்து ஒரு இசையை வந்து திரும்பவும் கொடுக்கலாம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு உண்டான இசை இது, கேளுங்க. இது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம்தான், ஏன்னா வந்து பாடல்களுடைய இடையிலேருந்து எடுத்த ஒரு இசைன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த எந்த நேயர் வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து துல்லியமாக சொல்கிறாருன்றதை வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு க்ளூ கூட நம்ம சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் வட்டமிட்டுகிட்டே வந்து பாடக்கூடிய ஒரு பாடலுடைய திரைப்படத்திலிருந்து ஏற்றப்பட்ட பாடலுடைய இசை தான் இது. சரி, அடுத்த நேயருக்கு நம்ம சொல்லுவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வாங்க, யார் பேசுறீங்க? வேப்பம்பட்டுல இருந்து
2: டேனியல் சார்.
0: டேனியல், சொல்லுங்க.
2: ஆமா சார், இது படம் வந்து வாழ்வே மாயம் படம் சார்.
0: வாழ்வே மாயம், வாழ்வே மாயம் வந்து நான் ஒரு க்ளூ கூட கொடுத்துருந்தேன், ஆனால் வந்து கமல் சார் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் இது. சரிங்க, ஓகே, நீங்கள் முயற்சி செஞ்சதுக்கு நன்றிங்க.
2: அப்போ இந்த படங்களா சார் இது?
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. அதுக்குள்ளே டக்குன்னு அவங்களே வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க. சரி, இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நீங்களே வந்து ஒரு நேயர் வந்து ஒரு பதில் சொல்லிங்க, இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நேயருடைய வாய்ப்பை வந்து தட்டி பறிக்கக்கூடிய ஒரு இது தான். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், கேட்குது, சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க.
3: ஹலோ, என்ன படம் சொல்லவா?
0: சொல்லுங்க.
3: மூன்றாம் திரை.
0: மூன்றாம் பிறை, கிட்டத்தட்ட இந்த இசை வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் பிறை திரைப்படத்தில் ஒரு பாடலில் வருமே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்க போல இருக்கு. சரிங்க சரிங்க, நன்றி நீங்கள் முயற்சி செஞ்சதுக்கு. அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: சார், நண்பருக்கு காலை வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் பேசுறீங்களா சார்? நான் பேசி 3-4 நாள் ஆயிப்போய் சார்.
0: சரிங்க, ஓகேங்க, வாங்க சொல்லுங்க.
4: படம் பேரு குரு.
0: குரு தாங்க, சொல்லுங்க. அதுல இருந்து ஒலிக்கக்கூடிய ஒரு இசை தான் நம்ம இப்ப எடுத்து ஒளிபரப்பிடணும். நன்றிங்க, நன்றிங்க,
4: நன்றி சார், நன்றி.
0: ரொம்ப அழகாக வந்து நம்ம நேயர்கள்லாம் அடுத்தடுத்து எந்த காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படமாக இருக்கட்டும், அதிலிருந்து இசைக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அல்லது பாடல் வரிகளாக கூட இருக்கட்டுமே, அவங்க வந்து ரொம்ப துல்லியமாக கணித்து சொல்லிடுறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல்களுக்கு இடையே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நேயர் வந்து க்ளூ கேட்குறீங்க, ஒரு பதில் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அடுத்த நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. வாங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டு நம்ம தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்க, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
5: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா

0: Makamishi.
1: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பால்தாபா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பிரதர் என்ற திரைப்படத்திற்காக. நேரம் இப்பொழுது 9:56:50. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் சத்யநாராயணன் நியூ கலர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு பதிவு கொடுத்துருக்காங்க. தஞ்சையிலிருந்து பிரகாஷ் குமரன் நிகழ்ச்சி அருமை சார் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் ஆரம்பப்படலான கேள்விக்கு உண்டான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வித்யா ரவிசங்கர், அவரும் வந்து நிகழ்ச்சியுடைய இரண்டாவது பாடலுக்கான பதிவு கொடுத்துருக்காங்க. ஜெனிஃபர், குட் மார்னிங் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டே டு டே அட்டண்டர் காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சத்யநாராயணன் கலக்கல் அரங்கம் நியூ காலர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர், மின்னலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒழிச்சிருந்தீங்க, அதுக்கு உண்டான பதில் கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் குமரன் தஞ்சையிலிருந்து, அவரும் வந்து அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுத்ததுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம் சார், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அருமை சார் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் ஃபேஸ்புக் மாதவரம்லேருந்து, களிப்புடன் காலை வணக்கம், கலக்கல் அரங்கத்தில் மனதில் இனிக்கும் கண்டுபிடி திரைப்பட பாடல் புதிர் வணக்கம், நினைவினை புதுப்பிக்கும் நிகழ்ச்சி, நிறைவாக தருவது பண்பலை மகிழ்ச்சி, புதிய நேயர்களின் வரவேற்பு நிகழ்ச்சி, புத்துணர்ச்சி தருவது மலர்ச்சி. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லேருந்து. ரங்கராஜன் டி நகர், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, கலக்கல் அரங்கம் கேள்வி அருமை, புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது அருமை, நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், இனிய காலை வணக்கம், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஹேமலதா, சூடாக ஒரு டீ கொடுத்துருக்காங்க. சவுந்தரராஜன், புரசைவாக்கம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி அருமை சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், ஹரிராம், ராஜமாணிக்கம், கோபி, ஷாகுல் ஹமீத், வித்யானந்தன், திருமழிசை.

அஸ்வினி நாகராஜ், மீரா வெங்கட்ராமன், முத்துகிருஷ்ணன், வேல்முருகன், முனிராஜ், ஆரணி தேவன், அந்தோனிராஜ், சாந்தி ரமேஷ், பாலசுப்ரமணியம், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், சூலை மனோகரன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், பர்வதவர்தினி உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதிலும் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியும் அருமையை சொல்லிவிட்டு ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, கலக்கல் அரங்கன் நிகழ்ச்சி மிகவும் அருமை, கலகலப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம், நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் விரும்பி கேட்ட என்றும் இனியவை கேட்கலாம், மணிக்கவும் கதையும் கானமும் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து என்றும் இனியவை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். நேரம் சரியா 10:01. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியை கேட்க அவளுடைய எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்க. நான் உங்க ஆர்ஜே மரியம் பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரியான கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த கதை தான் வந்து நம்ம இப்போ வந்து கேட்க போகிறோம். அதாவது ஒரு அன்பான குடும்பத்தை வந்து எப்படி ஒருத்தவங்க வந்து வழி நடத்திட்டு போகிறாங்க, அதுக்காக வந்து அவங்க எப்படிலாம் வந்து அந்த குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து எப்படி சமாளிக்கிறாங்க, அதை பற்றின ஒரு கதை தான். ஓகே, நீங்களும் வந்து ஆர்வமாக காத்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதை தொடர்ந்து நம்ம வந்து கதையை கேட்கலாம். நிலாவே வா திரைப்படத்தில் வந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரல்களில் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

நேரம் சரியா 10:07. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு எப்படிப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். ஸோ ஒரு அன்பான குடும்பத்தை எப்படி ஒருத்தவங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தான். ஸோ அந்த ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட மாமியார் தான். ஸோ அவங்க வந்து அவங்க மருமகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஸோ எப்படிலாம் வந்து ஒரு குடும்பத்தை வந்து வழி நடத்தணும், இப்படிலாம் இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக அன்பான குடும்பமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மருமகள்கிட்ட வந்து ஒரு சாவி கொத்தை கொடுக்குறாங்களாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சாவி கொத்தை வந்து நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை வந்து நீ கடைப்பிடிக்கணும், இந்த விதிமுறைகள்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மருமகள் வந்து நினச்சிக்கிறாங்க, ஓ காலையில் சீக்கிரம் எந்திக்கணும், சமையல் வேலைலாம் செய்யணும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த அம்மா வந்து சொன்னாங்களாம், இல்லைம்மா அந்த மாதிரிலாம் வந்து நான் எந்த ஒரு நிபந்தனையும் வந்து சொல்லலை, இந்த வீட்டில் வந்து யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்குண்டான அந்த முடிவை வந்து நம்ம வந்து அன்றைக்கே எடுக்கக்கூடாது. ஸோ அதை பற்றி வந்து பேசவும் கூடாது, அன்னைக்கு அடுத்த நாள் தான் வந்து நம்ம வந்து அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அர்த்தம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து புரியல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஸோ கோபத்தில் இருக்கும்போது வந்து மனிதன் வந்து தவறை வந்து பார்க்க மாட்டாங்க,

குற்றவாளியை தான் வந்து தேடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீட்டில் ஒரு 24 மணி நேர விதி ஒன்று இருக்குது. நமக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் எந்த முடிவையும் வந்து நம்ம வந்து அடுத்த நாள் தான் வந்து எடுக்கணும், இன்றைக்கி எடுக்கக்கூடாது, அதாவது அந்த நாள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச நாள் போனவன்னா என்ன ஆச்சுன்னா ஒரு விலை உயர்ந்த மருந்து பாட்டில் ஒன்று வந்து வீட்டில் வந்து இருந்திருக்கு. அதை வந்து அந்த வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, க்ளீன் பண்ணும்போது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அப்போ வந்து அவங்க ரொம்பவே பயந்துட்ருக்காங்க, ஐயோ நம்மளை வந்து திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்துட்ருக்கு, ஐயோ நம்ம மாமியார் வந்து திட்டுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த அம்மா வந்து அமைதியாக அதை பற்றி ஒன்றும் பேசாமல், சரி பரவாயில்ல இன்றைக்கி வந்து இதை பற்றி யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க, நீ போமா உன்னோட வேலையை பார்த்துட்டு நீ வந்து அமைதியாக நீ மற்ற வேலைங்கள்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த மருமகள் வந்து பார்க்குறாங்களா, என்னடா அது இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த பாட்டில், இன்றைக்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மருந்து வந்து கொடுக்கணும், இப்போ திரும்ப வந்து நம்ம வந்து வாங்கணும், ஆனால் இவங்க கொஞ்சம் கூட கோவப்படாமல் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துதான். அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக வந்து தூங்கலையா, தூங்காமல் அடுத்த நாள் வந்து அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல, இதையே வந்து நான் திரும்ப திரும்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வருத்தத்தை வந்து தெரிவிச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ வந்து நீ வந்து யோசனை பண்ணியிருப்பேன், நான் வந்து நேற்றே திட்டேன்னா அது வந்து கோபத்தில் தான் வந்து முடியும், ஆனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான தவறுகள் வந்து ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து கவனக்குறைவால் வந்து நடக்கிறது, இன்னொன்று மனித இயல்பால் வந்து நடக்கிறது. ஸோ நீ வந்து வேணும்னு வந்து செய்யலம்மா, நீ வந்து தெரியாதனமாக தான் வந்து கொட்டிட்ட, அதனால் வந்து இனிமே கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட மாமியார் வந்து கிளம்பிட்டுருக்காங்க. ஓகே, இன்னும் வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையோட தொடர்ச்சியை. அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணெதிரே தோன்றினால் இந்த திரைப்படத்திலேருந்து தான், ஹரிஹரன் மற்றும் மகாநதி சோபனா பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை தேவா.

நேரம் சரியா 10:16. விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கோம் 102.3. தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன கதை, அதாவது இந்த கதையோட தொடர்ச்சி இப்போ கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளுங்க, அந்த கதையோட தொடர்ச்சி என்ன அப்படின்னா வந்து ஒரு குடும்பத்தை ஒரு மாமியார் வந்து எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த கதை. ஸோ அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு 24 மணி நேரம் வந்து விதிமுறைகள் ஒன்று இருக்குது. அதாவது யார் என்ன தப்பு பண்ணாலும் அந்த 24 மணி நேரம் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, அடுத்த நாள் தான் வந்து அந்த தப்பை குறித்து வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த வீட்டு மருமகளுக்கு வந்து, அதாவது புதிதாக வந்த மருமகளுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாகவும் வந்து இருந்திருக்கு இதை வந்து பார்த்துட்டு. ஸோ நம்ம வீட்டிலலாம் வந்து உடனே திட்டிடுவாங்க, அடிச்சிருவாங்க, ஆனால் அங்கே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து ஒரு மருந்து பாட்டில் வந்து ஒடிச்சிட்டாங்க. அதுக்கும் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை, அதாவது அவங்களே வந்து மனம் திருந்தி மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வந்தது இல்லையா, அந்த புதியாக வந்த அந்த மருமகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மதிப்பு மிக்க கம்பளி சால்வையும், அது வந்து அதாவது அவங்களுடைய மாமனார் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு கம்பளி சால்வை, ரொம்ப வருஷமாக வந்து அவங்களுடைய நினைவாக வந்து வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிட்டாங்க. துவச்ச உடனே அது என்ன ஆகிட்டுருக்கு, ரொம்பவே சின்னதாகிட்டுருக்கு, சுருங்கிட்டுருக்கு. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து கை காலெலாம் வந்து உதறத ஆரம்பிச்சிச்சான். ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், இன்றைக்கி செம்ம திட்டு நமக்கு இருக்குது, அந்த மாதிரி வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டோம், இவங்க ரொம்ப வருஷமாக வந்து இதை வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வந்து ஒரு பயத்தோடு வந்து போயிட்டு அந்த மாமியார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி நீ வந்து நான் இப்போ எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லைம்மா, நீ நாளைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் வந்து அதே மாதிரி ராத்திரிலாம் தூக்கம் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காலையில் எப்போடா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருக்காங்க. காத்துட்டு உடனே போயிட்டு மாமியார்கிட்ட வந்து மன்னிப்புக்கிட்டுருக்காங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டோமா, தவறதெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து சரி ஓகேம்மா, நீ வந்து உனக்கே புரிஞ்சிருச்சுல, நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பிட்டுருக்காங்க. அந்த பயம் வந்து

கணிதனை வந்து சில நாட்களுக்கு மட்டும்தான் வந்து மாற்றும். ஆனால் உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, இந்த புரிதல் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து உன்னை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து கடந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணோட கணவர் என்ன பண்ணியிருக்காங்க, அலுவலகத்துலேருந்து ரொம்பவே ஒரு கோபமாக வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசவே இல்லையா. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்திருக்கு, ஐயோ இந்த மாதிரி இவங்க பேசலை, நானும் வந்து இனிமேல் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துருந்துருக்குறாங்க. அப்போ போயிட்டு அம்மா வந்து அவர் என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாங்க, அதனால் நான் பேச போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில் வந்து கொஞ்சம் கத்துற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து நம்ம வீட்டுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா, ஸோ நீ இதை பற்றி இப்போ பேசாத, நாளைக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். அப்போ காலையில் வந்து அந்த பெண்ணோட அந்த கணவனே வந்து இந்த மாதிரி நேற்று வந்து ஒரே டென்ஷன், ஆஃபீஸில் பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் சாரிம்மா நேற்று அதனால் கோவமாக வந்து கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணுக்கும் வந்து சரி கொஞ்சம் கூலாகிட்டு ஓகே வாங்க சார் நான் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே போய் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதாவது அவங்க மாமியார்கிட்ட இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்கம்மா, அதனால் நானும் வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மாதம் கழிஞ்சதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தாயை வந்து அந்த மகன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டுருக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த மகனை வந்து குறை சொல்லியிருந்திருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இவ்வளோ வயதான காலத்தில் வந்து இந்த மாதிரி சேர்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த கதையை வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க மாமியார்கிட்ட வந்து சொல்லியிருக்கு. அப்போ அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் கழித்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, புற்றுநோய், அதனால் வந்து மேல் சிகிச்சைக்காக வந்து வேறு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர போகிறாங்க. அதனால் தன்னுடைய தாயை வந்து கவனிச்சுக்கணும், வேறு யாரும் இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் தான் போய் ஒரு இல்லத்தில் சேர்க்க வேண்டிய அந்த நிலைமைக்கு வந்து அந்த பையன் வந்து தள்ளப்பட்டிருக்கிறான் அப்படின்ற அந்த உண்மை வந்து தெரிய வந்திருக்கிறது. ஸோ அந்த உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்து ஐயோ அந்த பையனை வந்து நம்ம திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து கதையை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இன்னொரு பாடல், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அப்படின்ற பாடல் தான் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்கு. உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரல்களில், வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய

0: நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
0: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
0: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
0: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன் எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.

சரியா 10:30. கதையும் கானமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து 24 விதிமுறை வந்து இருந்திருக்கிறது. அவங்க வீட்டில் வந்து யார் தப்பு பண்ணாலும் 24 வந்து எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க, அடுத்த நாள் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து இப்போது எல்லா பிரச்சனைகளும் ஓரளவு வந்து முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் வந்து அந்த ஒரு பையன் வந்து அவங்களுடைய தாயை வந்து இல்லத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான், இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி புற்றுநோய் சிகிச்சைக்காக போகிறதுனால இப்போதைக்கு பார்த்துக்கிறதுக்கு முடியாது, அதனால் யாருமே வந்து இல்லை எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும், அதனால் நான் வந்து தாயை வந்து ஒரு பத்திரமான இடத்துல வந்து சேர்த்துட்டு நான் போய் சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் வந்து அந்த பையனை வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோமே திட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மருமகள் வந்து மாமியார் கிட்ட சொன்னாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த மாமியார் வந்து சொன்னாங்களாம், இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா அரை உண்மை அப்படின்றது வந்து முழு பொய்யை விட ஆபத்தானது அப்படின்னு சொன்னதுனால அன்னையிலேருந்து யாரை பற்றியும் வந்து குறை சொல்கிறத வந்து அந்த மருமகள் வந்து அந்த மாதிரி கடைபிடிக்கலை. ஸோ ரொம்ப பல வருஷங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. அப்போ ஓடிட்டு இருக்கும்போது அந்த மாமியார் வந்து முதுமை அடைந்திருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து திரும்பவும் இன்னொரு சாவி கொத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த மருமகள் கையில் போய் கொடுக்குறாங்க, இந்த வச்சுக்கோமா இனிமேல் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ வந்து இந்த சாவியை தான் நீங்கள் எனக்கு அப்போவுமே கொடுத்துட்டிங்களேம்மா, நான் வந்து அப்போவுமே ஏன் இவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்ப வேறு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் கொடுத்தது வந்து இரும்பு சாவி மட்டும்தான், இன்றைக்கி நான் கொடுக்கறது வந்து உறவுகளை திறக்கும் சாவி. ஒருவரை ஒருவர் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து யாருமே, அதாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்து யாருமே தீர்ப்பளிக்காத வீட்டில் அங்கே இருக்கிற உறவுகள் வந்து ஒருபோதும் முதுமை அடைவதில்லை, ஸோ இளமையாகவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த தப்புக்கு வந்து உடனே உடனே குறை சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறத விட்டுட்டு அடுத்த நாள் அவங்களே வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களே மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு அவங்களே வந்து மாறிடுறாங்க இல்லையா, அப்போ வந்து எப்பவுமே வந்து இளமையாகவே இருக்கும் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பல வருஷம் வந்து கழிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த மருமகளும் வந்து மாமியாராக மாறினதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய மருமகளுக்கு வந்து இதே தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி வந்து அந்த பொண்ணும் தன்னுடைய அந்த தேநீர் கோப்பையை கீழே போட்ட உடனே ஐயோ நம்ம வீட்டில் வந்து திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. இல்லை இல்லை நம்ம வீட்டில் இப்படி ஒரு விதிமுறை இருக்குது, உனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இந்த நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அதே மாதிரி அவங்களுடைய பாரம்பரியமும் வந்து திரும்ப தொடர்ந்து இருக்கிறது.

ஸோ அந்த நொடி தான் வந்து அந்த மருமகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது. தான் மாமியாரானதுக்கு அப்புறமா ஒரு வீடு அப்படின்றது வந்து செங்கலும் சிமெண்ட்டும் அது மட்டுமே கொண்டு கட்டினது கிடையாது, உறவுகளை பாதுகாக்கும் உயர்ந்த பண்புகளால் தான் வந்து கட்டப்படுது. ஸோ அன்னிலிருந்து அந்த வீட்டில் வந்து ஒரு அழகிய மரபு வந்து தொடர்ந்து இருக்கிறது. ஸோ கோபத்தின் வேகத்தில் வந்து எந்த ஒரு முடிவையும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த கோபம்லாம் கடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம அதை பற்றி பேசவே ஆரம்பிக்கணும். ஸோ அந்த அதனால தான் வந்து அந்த வீட்டில் வந்து பாத்திரங்கள் உடைஞ்சாலும் ஒருபோதும் அவங்க வீட்டோட உறவுகள் வந்து உடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் வந்து கண்களை மூடுகிறது, பொறுமை இதயத்தை திறக்கிறது, ஒரு இரவு காத்திருப்பது அப்படின்றது ஒரு வாழ்நாள் உறவை வந்து காப்பாற்றும் அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட நீதி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் இன்னொரு பாடல் கேட்கலாம். நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் இந்த கதைக்கு வந்து நிறைய பதிவுகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேனி ஹரிராம் அவர்கள் வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சியை இன்று தான் முதல் முதலாக கேட்கிறேன். கதையும் அதனை சொல்லும் விதமும் மிக அருமை, கதை சொல்லும் அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சூலி ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமாக இருந்தது, மாமியாரின் மறுநாள் விசாரணை செய்யும் செயல் வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து கடைபிடித்தால் கண்டிப்பாக எல்லா வீட்லையும் வந்து சண்டை இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வீரராகவன் அவர்கள் வந்து அவருக்கே உண்டான கவிதை இணையத்தோட மகிழ்ச்சி நிறைய மதிய வணக்கம், கதையும் கானமும் கவிதை கேட்க செவிகளுக்கு வளமை, தாயின் மறு அவதாரம் வாழ்வின் தரம் நிறுத்தும் மாமியார் பெருமை, தலை சிறந்த பண்பினை விளக்கம் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தவறாமல் அனைத்து இல்லாள்களும் அவசியம் அறிய வேண்டிய தகவல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வீரராகவன் மாதவரத்துலேருந்து. கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து அவங்க வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டீநகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, கதையும் காணமும் அருமை, நீங்கள் கதை சொல்லும் விதம் ஆகா அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியா டீநகர்லேருந்து வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அள்ளிநகரம் மகாதேவன் அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பிரியசேகர் ஜெயக்குமார் அவங்களும் பர்வத வர்த்தினி அவங்களும் வந்து பாடல் அந்த பாடல் ரொம்பவே பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது நீ காற்று நாமரம் சாங். அடுத்து மேலப்பிழை தயாளன் அவர்களும் ஜெயகிருஷ்ணன் அவங்களும் எம்என்பி நச்சுப்பிள்ளை அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜாராம் அவங்க வந்து ஏற்காட்டில் அமைந்துள்ள நம்மளுடைய அலைவரிசையில் வந்து விவித் பாரதி நீங்கள் வந்து ஒளிபரப்பு செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம் ஐயா. அடுத்து வந்து கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எழுகினர் தேவ் அவர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் மனு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரல்களில், பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை தேவா, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।
0: நேரம் சரியா 10:42. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கதையும் கானமும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து படித்ததில் பிடித்த கதை அப்படின்னு ஒரு கதையை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ வாழ்க்கை சார்ந்த ஒரு கதை வந்து நம்ம இப்போ கேட்டோம். இப்போ வந்து அறிஞர்கள் பற்றிய ஒரு சின்ன சின்ன ரெண்டு கதை வந்து கேட்கலாம். இங்கிலாந்து நாட்டு தலைநகர் லண்டனில் வந்து நண்பர் ஒருவர் வீட்டில் வந்து தங்கியிருந்தாராம் விவேகானந்தர் அவர்கள். ஒரு நாள் வந்து அங்கேருந்து மைதானத்தில் வந்து நண்பர் விவேகானந்தர் மற்றும் அந்த நண்பருடைய மனைவி இவங்க மூணு பேரை வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து அவங்கள வந்து நோக்கி சீறி பாய்ந்து வந்துட்டுருக்கு. அதோட மூர்க்கத்தனத்தையும் வேகத்தையும் பார்த்து பயந்து போன அந்த நண்பரோட மனைவி வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாம். அந்த மனைவியை தூக்க முயன்ற நண்பர் வந்து மாடு வேகமாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஐயோ

ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, தலை தெறிக்க வந்து ஓடி போயிட்டுருக்காரு. அப்போ வந்து விவேகானந்தர் வந்து ஓடலையாம், அங்கேயே ஆணி அடித்தார் போல வந்து அப்படியே நின்றுட்டு இந்த மாடியை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. மாடு வந்து இவங்களை விட்டுடுச்சான், இவங்களை விட்டுட்டு அந்த நண்பரை நோக்கி வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டடம் இருக்கிறதுனால அந்த கட்டடத்தில் வந்து போய் பூந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, தன்னை வந்து காப்பாற்றிக்கிட்டாரு. ஸோ அப்போ வந்து அந்த பண்ணை ஊழியர்களெல்லாம் வந்து மாட்டை வந்து பிடித்து கட்டி போட்டுட்ருக்காங்க. அந்த மயங்கி விழுந்த நண்பரோட மனைவி வந்து மயக்கம் தெளிந்து எழுந்திருக்காங்க. அப்போ வந்து நண்பரும் வந்து கிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்களாம், கொஞ்சம் கூட வந்து நீங்கள் பயம் இல்லாமல் அந்த இடத்துலையே அப்படியே உறுதியாக நீங்கள் எப்படி வந்து நின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம விவேகானந்தர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, வருவது வரட்டும் சமாளிப்போம் அப்படின்னு நான் நின்றுட்டேன், ஓடுபவரை கண்டா துரத்தி செல்வது வந்து விலங்குகளோட இயல்பு, நீ வந்து ஓடின அதனால தான் வந்து உன்னை துரத்திட்டு போச்சு மாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விவேகானந்தர். ஸோ இது மூலமா வந்து நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கணும், ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் என்ன வந்தாலும் வந்து அதை சமாளிக்க கற்றுக்கணும், அதை வந்து எதுவாக இருந்தாலும் வந்து வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மனதைரியம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துதுன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் இது, வாலியின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், காதலர் தினம் திரைப்படத்திற்காக.

நேரம் சரியா 10:51 ஆக போகுது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை, அதாவது கதையும் காணவும் அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். இங்கே விவித் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்க வந்து ரோஜா ரோஜா பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு ஓடுவதல்ல, அங்கே வந்து நின்று சமாளிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜூலி ரீஜா மனோகரன் அவங்கள வந்து வருவதை கண்டு அஞ்சாமல் நின்று செயல்பட வேண்டும் என்பதை வந்து தெளிவாக விளக்கியது விவேகானந்தரோட சிறுகதை. தொடர்ந்து வந்து அந்த ரோஜா ரோஜா பாடல் வந்து எங்களுடைய நினைவனைகளில் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி புலவா பழைய மானந்தமுருகன் அவங்களும் வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, நல்ல நல்ல கதைகள் வந்து எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் பல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நன்றி ஐயா. மணலி பரிசுக்கான ஜெயக்குமார் அவங்க வந்து கதை மிக அருமை, சிந்திக்கவும் மெய்சிலிருக்கவும் கருத்துள்ள தாக்கவும் இருந்தது, வழங்கிய பாடல்கள் வந்து நிகழ்ச்சிக்கு மெருகூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு நன்றிகள் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்க வந்து நம்ம கதை சூப்பர் மாமியார் மருமகள் உறவுக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருந்த கதை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கோபால் சமால் பற்றி அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து வந்து ஒரு சின்ன ஒரு கதை வந்து நான் சொல்லிடுறேன், அதாவது ஒரு சின்ன நகைச்சுவை கதைன்னு கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியரான பெர்னார்ட் ஷா, அவரை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து பள்ளியில் படித்தபோது அவருடைய ஆசிரியர் வந்து ஒரு பாடம் ஒன்று நடத்தியிருந்திருக்கிறாங்க. மில்டனின் புகழ்பெற்ற அந்த கவிதையான சொர்க்கம் மீண்டது அப்படின்ற அந்த பாடத்தை வந்து நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வகுப்பு மாணவர்களிடம் வந்து சொர்க்கம் செல்ல ஆசைப்படுபவர்கள்லாம் வந்து எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த ஆசிரியர். அந்த பெர்னார்ட் ஷாவை அவரை தவிர்த்து எல்லாரும் வந்து எழுந்து நின்றுருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து பெர்னார்ட் ஷாட்ட கேட்டிருக்காங்களாம், உங்களுக்கு வந்து, அதாவது உனக்கு அப்போ மாணவராக இருந்தார் இல்லையா, உனக்கு சொர்க்கம் செல்ல ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து சொர்க்கம் செல்ல ஆசை தான், ஆனால் இவங்கெல்லாம் அங்கே சென்ற அந்த சொர்க்கம் வந்து சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு பாடல், ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடியது, வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை தேவா, வானவில் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வந்து வந்துட்டுருக்கு. இந்த

0: பேசுகிறேன்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசை திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காமல் கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் ஏன் ஏன்னு அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பா ரஜப்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: நேரம் 11:01. என்றும் இனியவையில் 1950 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த தொகுப்பில் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து 1964 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடலை வந்து நம்ம இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்க போகிறோம். திரைப்படம் பார்த்தீங்கன்னா பச்சை விளக்கு. அந்த திரைப்படத்தில் பி சுசிலா பாடி பாடல், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி, சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், சி ஆர் விஜயகுமாரி மற்றும் நாகேஷ் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. குடும்ப சொந்தங்களோட பாசம் மற்றும் மனித உறவுகளோட மதிப்பை சொல்கிற ஒரு உணர்வு பூர்வமான திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது.

நேரம் சரியா 11:05. என்றும் இனிவே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க போகிற இந்த பாடல் தாய் சொல்லை தட்டாதே இந்த திரைப்படத்திலிருந்து தான் வந்து பாடல் வரப்போகுது. பி சுசிலா பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த திரைப்படம் வந்து 1961 நவம்பர் 7 அப்போ பார்த்திங்கன்னா தீபாவளியாக, ஸோ அந்த தீபாவளி அப்போ வந்து வெளிவந்திருக்கிறது. இப்போ பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எம்ஜி ராமச்சந்திரன், பி சரோஜாதேவி மற்றும் எம் ஆர் ராதா இவங்களாம் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. நம்ம திரையரங்கங்களில் 20 ஓடி வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்

0: அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து காட்டுக்குள்ளே திருவிழா அழகான பாடல் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்றும் வந்து பண்ணி போட்டிருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. அடுத்து வந்து அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவங்க வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற்ற அந்த மெல்ல சிரித்தால் பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலையிலிருந்து பிச்சைமணி அவர்கள் வந்து நமக்கு வந்து முற்பகல் வணக்கம் சொல்லிவிட்டு அவள் மெல்ல சிரித்தால் அந்த பாடல் வந்து நான் கேட்கும்போது விவித் பாரதியின் அதாவது அந்த பாடல்கள் காவிய பாடல்களை வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பாடல்களை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. தேனி சிலமலை பிச்சைமணி குடும்பத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மெல்ல சிரித்தால் பாடல் இனிமே நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதிக்கு வந்து பாராட்டுகள்னு முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து சொல்லியிருக்காரு. சரவணன் ராமலிங்கம் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் நாங்கள் எல்லாருமே வந்து காலத்தால் அழியாத அந்த காவிய கானங்களை கேட்டுட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொலவபாளையத்திலிருந்து ஆனந்த முருகன் அவர்கள் வந்து என்றும் இனிமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முத்துகிருஷ்ணன் அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் சரியா 11:11. நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பெண்ணை வாழ்விடுங்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் வந்து 1969 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர், கே.ஆர். விஜயா இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. ஆர். தேவராஜன் அவர்கள் வந்து இயக்கி படத்தொகுப்பும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த திரைப்படத்திலேருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசீலாவின் குரல்களில் பாடலுக்கு இசை எஸ். எம். சுப்பையா நாயுடு இவங்க பாடின பாடல்

நேரம் சரியாக 11:15. 1950, 1960, and 1970களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து 60களில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பாடல்களை வந்து கேட்டுட்ருக்கோம். என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில் சிவவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த நம்மளுடைய எஃப்எம்ல வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் செல்வ மகள் இந்த திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். 1967 வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கே வி ஸ்ரீனிவாஸ் இந்த திரைப்படத்தை வந்து கே வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து இயக்கியிருந்திருக்கிறாங்க. ஜெய்சங்கர் மற்றும் ராஜஸ்ரீ இவங்கெல்லாம் வந்து முக்கிய வேடங்களில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஸ்ரீகாந்த், மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், வி எஸ் ராகவன், பண்டரிபாய் இவங்கெல்லாம் கூட வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் சரியா 11:21. குயிலாக அந்த சாங் வந்து ரொம்பவே அருமையான சாங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க. மணலி பிரேசக்கடை ஜெயக்குமார் அவங்க வந்து நானும் வந்து நிகழ்ச்சியில் வந்து இணைந்து இந்த பாடலாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து பெண்ணை வாழ விடு இந்த திரைப்படத்தின் பாடலான நெஞ்சே உனக்கொரு இதுவரை கேட்காத இந்த பாடல், இதனால் தான் வந்து நாங்கள் விவித் பாரதி வானொலியை வந்து ரொம்பவே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவித் பாரதிக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. கொடமானப்பட்டி கே வி ஜெயசிரின் அவர்கள் வந்து வாழ்த்துக்கலாமான்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமுழசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை நாங்கள் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்களுடன் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிங்களோட பெயர்கள்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. காட்வின், சஞ்சனா, ஹஸ்விதா, தோஹித், அரசன், நிலானி, ஹரிணி. அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழியாத காவிய பாடல்களை அருமை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க வந்து என்றும் இனிவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பரவதவர்த்தினி அவங்க வந்து நமக்கு வந்து காலத்தால் அழியாத இந்த காவிய பாடல்களை கேட்டு ரசித்து வருகிறோம் அப்படின்னும் நமக்கு வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பொன்னேரி கலீல் அகமது அவர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் பழைய பாட்டு பழைய பாட்டு தாங்க, அதை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது, இந்த பழைய பாடல்கள்லாம் வழங்கிய நம்ம விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலப்பேட தயாளன் அவர்கள் வந்து என்றும் இனிவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவர்கள் வந்து என்றுமே இனியவையே மெல்ல வருடிய பச்சை விளக்கு, காட்டுக்குள்ளே திருவிழா பாடல்கள், கனிவு தரும் காவிய கானங்கள், களைப்பை நீக்கும் கீதங்கள் இணைந்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து அந்த காட்டுக்குழி திருவிழா அந்த பாட்டு இருந்தது இல்லையா, அதை வந்து எங்களை வந்து காற்றலையில் அந்த திருவிழா நிகழ்ச்சிக்கே அடித்து சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய நேர்கள் பாடல்கள்லாம் கேட்டுட்டு வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி திருமுழசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து அவங்க வீட்டு குட்டீஸ்களோட வந்து நம்ம இந்த பழைய பாடல்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமாகவும் வியப்பாகவும் வந்து இருக்கிறது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் தாயை காத்த தனையன் இந்த திரைப்படத்துலேருந்து தான். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் வந்து வரப்போகுது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த திரைப்படமும் வந்து 1962 வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர், எம் ஆர் ராதா மற்றும் சரோஜா தேவி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை வந்து எம் ஏ திருமுகம் அவர் வந்து இயக்கியிருந்திருக்கிறாராம். சாண்டு எம்எம்ஏ சின்ன

தேவர் அவர் வந்து தயாரிச்சிருந்திருக்கிறாரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து பண்டிகை காலங்களில் வந்து படம் வந்து வெளியிடுவாங்க இல்லையா, இப்போலாம் அதே மாதிரி தான் வந்து அப்பத்துலேருந்து வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த படங்கள் பற்றி நம்ம வந்து சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து கேட்கும்போது ரொம்பவே வியப்பாக தான் இருக்குது. ஸோ ஏப்ரல் 13, 1962 வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தை. ஓகே, இப்போ நம்ம இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

இந்த தாயை காத்த தனையன் இந்த திரைப்படத்தில் நம்ம வந்து பாடல் கேட்டோம் இல்லையா. இந்த படத்தில் வந்து காட்டில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து புலியோட செய்கிற அந்த சண்டை, அப்புறம் சிலம்பாட்டம், இதெல்லாம் வந்து இந்த படத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து கேட்க போகிற பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். இது கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை பி எஸ் திவாகர். தாயும் மகளும் இந்த திரைப்படத்திலிருந்து 1965 தான் வந்து இந்த திரைப்படமும் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ அசோகன், கே ஆர் விஜயா மற்றும் எம் வி ராஜம்மா இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்துருக்கிறாங்க. கூடவே ஆதித்தன், வி கே ராமசாமி, நாகேஷ், மனோரம்மா இவங்களும் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த படத்திலிருந்து ஒரு பாடல்

நேரம் 11:31. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்ம என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம என்றும் இனியவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ரங்கராஜன் அவர்கள் டி நகர்லேருந்து தித்திக்கும் உறுப்புகள் வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் எல்லாமே வந்து இனியவை, என்றும் இனியவை, எப்பொழுதும் இனியவை அப்படின்னு சொல்லிட்டு 60 & 70 சாங்ஸ், ஆல் ஸ்வீட்டி சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. காற்றலையில் தவழ்ந்த கீதங்கள் கேட்பதற்கு மனமகிழ் நாதங்கள், பகல் பொழுதை தென்றலாக்கிய அமுதராகங்கள், பரவசமாக்கிய மனதை பண்பலை அளித்த ஸ்வர்ண மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரராகவன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. திருமழசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து பாடல்கள் தொகுப்பு அருமை விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து தாயை காத்த தனையன் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் வந்து அருமை, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேவராஜ் அவர்கள் வந்து நிகழ்ச்சி அருமை, நல்ல நல்ல பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கு, வணக்கம் வாழ்த்துக்கள். அரக்கோணத்திலிருந்து அரக்கோணம் உப்புக்குளம் தேவராஜ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. மணலி பெரிய கடை ஜெயக்குமார் அவங்க வந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆஹா என்ன சொல்வது சகோதரி, அன்றும் இன்றும் என்றும் இனியவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பாடல்களை வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து நம்மளுடைய நேயர்களுக்கு வழங்குவதில் விவித் பாரதிக்கு நிகர் விவித் பாரதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து மூடி திறந்த இமை அப்படின்ற பாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சையத் முகமது அவர்கள் வந்து காவிய பாடல்கள் அருமை, ஆம்பூர்லேருந்து நான் கேட்டுட்ருக்கேன், தொகுப்பும் பாடல்களின் கருத்துக்களும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவங்க வந்து பொன்னேரியிலேருந்து பாட்டு போடுறது இல்லாமல் அந்த பாடல் வந்து எப்போ வெளியானது, இந்த பாட்டு யார் டைரக்ஷன் பண்ணது, இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம், இதெல்லாம் வந்து ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய செவியில் நினைக்கும் தேன்மொழி எட்டு திசைக்கும் பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவித் பாரதியை வந்து வாழ்த்துக்களாக கொட்டி தீர்த்திருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் வந்து பெண்ணை வாழ விடுங்கள் படப்பாடல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்பதற்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து குயிலாக இருந்தது என்ன அந்த பாடல் அருமை, கேட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன் அவர்களும் வந்து இந்த பாடல் வந்து எங்களுடைய விரல்கள் தபேலா வாசிக்க வைத்தது, கால்கள் வந்து நடனம் ஆடின அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குயிலாக நான் இருந்ததுன்னு அந்த பாடல் கேட்டுட்டு நீங்கள் தபேலா வாசித்து கால்கள்லாம் நடம் ஆடிச்சு இல்லையா, இப்போ அதே மாதிரி நடமாடுற மாதிரி, நடம் இல்லை நடனம் ஆடுற மாதிரியான ஒரு பாடல் வந்து இப்போ நான் போட போகிறேன். தில்லானா மோகன்

0: அம்பாள் திரைப்படத்துலேருந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என அந்த சாங் தான். பி சுசீலா இவங்க பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தா

Thank you.

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:40. என்றும் இனிமே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ தில்லானாமோகனாம்பாள் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துட்டீங்க. அடுத்தது வந்து வீர அபிமன்யு, இந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்து வந்துட்டுருக்கு. பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசீலாவின் குரல்களில் வந்து பாடல் வருது. பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன். 1965 தான் வந்து இந்த திரைப்படமும் வந்து வந்திருக்கிறது. மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு மதுசூதன ராவ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு புகழ்பெற்ற புராண தமிழ் திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து ஜெமினி கணேசன், பாலாஜி, காஞ்சனா இவங்களுடைய அதாவது இவங்களோட நடிப்பில் வந்து வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மகாபாரத போரின் போது வந்து கௌரவர்கள் அமைத்த அந்த பத்ம வியூகத்திற்குள்ளே நுழையிற அந்த முறையை மட்டும் அறிந்த அபிமன்யுவோட வீரமும் அவருடைய தியாகமும் வந்து இந்த படத்தில் முக்கிய கதையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்

நேரம் 11:45 என்றும் இனிவேந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 60களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்படத்தில் இன்றைக்கி 60களில் பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்து வந்து திருடாதீன திரைப்படத்தில் தான் பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. 1961 வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், பி சரோஜா தேவி இவங்க வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. நீலகண்ணன் அவர்கள் வந்து இயக்கியிருந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து தயாரிச்சிருந்துருக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு சமூக நாடக படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தவறு செய்யும் மனிதர்களை வந்து திருந்தி அவங்க வாழ்வதற்கான ஒரு நல்ல அறநெறிகளையும் சமூக கருத்துக்களையும் வந்து இந்த படம் வந்து ஆழமாக சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் அவர்களோட திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவும் மக்கள் மத்தியில் வந்து பெரும் வரவேற்பை பெற்ற படமாகவும் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கிறது. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து என்னருகே நீ இருந்தால், இயற்கையெல்லாம் அந்த பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம்.

என்றும் இனியவே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். வனஜா அவர்கள் சென்னை பெரும்பாக்கத்திலிருந்து என்றும் இனியவே பாடல்கள் அனைத்தும் வந்து அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்க வந்து செல்ல மகள் திரைப்படத்தில் ஒழித்த பாடல் குயிலாக நான் இருந்தேன், அப்புறம் வந்து தாயை காத்த தனியன் மூடித்திருந்த இமை, இந்த பாடல்கள் ரெண்டும் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன் இவங்க வந்து பாடல்கள் அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து எந்த பாடலை கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு திணறடித்து விட்டீர்கள், குறிப்பாக குயிலாக நான் இருந்தேன் அந்த பாடலை வந்து நான் பிறந்த முதல் 100,000 முறை கேட்டு இருப்பினும் ஆனால் வந்து சலிக்கலை, இன்றைக்கு வரைக்கும் வந்து ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கிறது அந்த பாடல், நான் எனக்கு வந்து ஒன்ஸ் மோர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஐயா இன்னொரு வாட்டி வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியிலே வந்து ஒழிக்கும், நீங்கள் கேளுங்க. அடுத்து செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து என்றும் இனியவை பழமையின் இனிமையான பாடல்களின் அருமையான தொகுப்பு ரசிக்க இனிமை அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் மனதை விட்டு நீங்காத பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்வத வர்த்தினி அவங்க தான் வந்து அருமையான பாடல் திலான மோகனாமல் படத்தில் வந்து ஒழித்த பாடல் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் அந்த பாடல் சூப்பர் அப்படின்னும், எழுகுனர் தேவா அவர்கள் வந்து நானும் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் திலானா மோகனாமல் பட பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஐநா வரத்துலேருந்து நமக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு மற்றும் என்றும் இனியவை பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து மறைந்திருந்து பார்க்கும் பாடல் சூப்பர் ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து அவரும் வந்து திலானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாடல் அருமை ஒளிபரப்பிய அந்த விவித் பாரதி நம்மளுடைய 102.3 தமிழ் பண்பலைக்கும் பாடல் குழுவினருக்கும் வந்து கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, 100% பிடிச்சிருக்கிறதாம் இந்த நிகழ்ச்சி. சென்னை அப்பன் அவங்க வந்து கவுந்தம் பாண்டியிலிருந்தும் என்றும் இனியவை பாடல்கள் அனைத்து மறுமையை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கலைதுரை ராஜன் அவர்கள் வந்து கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து கீபோர்டு இல்லாத அந்த காலத்தின் இனிமையான பாடல்கள் பச்சை விளக்கில் ஆரம்பித்து தில்லானா மோகனாம்பாலில் தொடர்கிறது, அத்தனையும் அருமை கேட்டு ரசித்தோம், மிக்க நன்றி விவித் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து எங்களுடைய நாட்டு அரங்கத்துக்கு வழிகாட்டி விதமாக மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என பாடலை வந்து ஒளிபரப்பிய விவித் பாரதிக்கும் வானொலி குழுவினருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வீரராகவன் அவர்கள் வந்து இருக்கையில் அமர்ந்திருந்து இனிசை கேட்டவாறு தாளம் போட வைத்து அசையாமல் தில்லனா ராக் மழையில் நனிந்தே நடடா நடன பாவம் என்ன அற்புத மகாதேவன் அவர்கள் இசை என்ன உணர்வு திரும்ப வெகு நேரமாகிவிட்டது அப்படின்னு மாதவரத்துலேருந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. அன்பராணி அவர்கள் வந்து மனம் வருடம் மூடி திறந்த விழி மெல்ல சிரிக்க மென்மை இனிமை என்றும் இனிய பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தேன் ரசித்தேன் அந்த பாடலும் வந்து பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரலில் ஒழித்த பாடல் வந்து ரொம்பவே அருமை, எனக்கு ரொம்பவே பிடித்த பாடல் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்தும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முத்துமாறு இவங்களும் வந்து நம்மளுடைய திலானா மோகனாம்பாள் பாடல் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து அவருக்கு வந்து பார்த்தேன் ரசித்தேன் இந்த பாடல் வந்து கேட்டு ரசித்தேன் பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 3 பதிவுகளை போட்டேன், 1 பதிவு கூட படிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா பதிவுகளையும் வந்து நம்ம படிச்சுட்டே தான் வரோம். அடுத்து ஹரிஹரன் அவர்கள் வந்து 65 முறை வந்த தேன், இந்த பாடலில் தேன் என்ற வார்த்தை மொத்தம் 65 முறை ஒலிக்கும்படி வார்த்தை ஜாலங்களை அமைத்தார் கண்ணதாசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. முத்துமாரி கோருக்குப்பேட்டையிலிருந்து பார்த்தேன் ரசித்தேன் அந்த பாடல் வந்து எனக்கு பிடிச்ச பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் இந்த பாடலை கேட்டதும் அந்த பாடலோட படக்காட்சி என் கண்முன்னே தோன்றியது பாராட்டுகள்னு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சொல்லியிருக்காரு. அடுத்து கோபால் சமால் பத்தி அவர்கள் வந்து நிகழ்ச்சி அருமைன்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து அதே மாதிரி பர்வத வர்த்தினி அவங்களும் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் ஹரிராம் அவங்க வந்து அதிக தேன் குடித்த வண்டாகி என்னை நானே மறந்தேன் என் அருகே நீ இருந்தா இந்த இயற்கையெல்லாம் சுழலுவதேன் பாடல் வழங்கிய விவித் பாரதிக்கு நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து பாடல்கள் இனிமையோ இனிமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹரிஹரன் அவர்கள் வந்து ஸ்லேடை நயம் பார்த்தேன் சிரித்தேன் அழைத்தேன் இந்த வினை சொற்களின் ஈற்றிலும் தேன் வரும் உண்மையான தேனையும் குறிக்கும்படி இரட்டை அறுத்த ஸ்லேடை நயத்தில் வந்து ரொம்பவே இந்த பாடலை வந்து எழுதி முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஹரன் அவர் வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. அடுத்து கலீல் அகமது அவங்களும் வந்து பாடல்களுக்கு வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு

சொல்லியிருக்காங்க. அடுத்து பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்தும் பாஸ்கரன் சரவணன் அவர்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடலோட நான் உங்கள் ஆர்ஜி மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜி கஜராஜன் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீ இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் வந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை வேதா வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: நேரம் 12:10.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: ரெட்ரோ நேரம்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டோம். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கமல்ஹாசன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தார்கள். வாலி இயற்றிய பாடல் அது. நேரம் 12:05:35. விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம்.

எம்ஜி வல்லபன் இயற்றிய பாடல் அது. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க கேட்டும். தர்ம யுத்தம் என்ற திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேரம் இப்பொழுது 12:10:30. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பாடிய பாடல் கேட்டும். நினைத்தால இனிக்கும் திரைப்படத்திற்காக பாடலின் வரிகள் கண்ணதாசன். நேரம் இப்பொழுது 12:15:45.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்த பாடல் கேட்டும். ஒருதலை ராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. நேரம் 12:21:45. விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கங்கையமரன் இயற்றிய பாடல் இது. ஜானி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

0: ஜானி திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி சைலஜா குழுவினர். நேரம் 12:26:50.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் ஆப்பாராஜா பேசுகிறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 103.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்று இரவு 8:05 என்னுடைய பல்வேறு பாடல் அனுபவங்களை பற்றி உங்களோட மனசு திறந்து பேசலான் இருக்கேன். மறக்காம கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில சோனி மியூசிக்ல வந்துச்சு. அது ஏன் அந்த குஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

குருவிக்கரம்பை சண்முகம் இயற்றிய பாடல் கேட்டோம். அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படத்திற்காக எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 12:32, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ரயில் பயணங்களில் திரைப்பட பாடல் கேட்டும் இத்திரைப்படத்திற்காக பாடலை இயற்றி இசையமைத்திருந்தார் டி ராஜேந்தர்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2 தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442-515-449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.
0: இன்னும் சில நொடிகளில் 12:40 செய்தி அறிக்கை.
3: Bonnie.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது.

மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிடின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் இப்பொழுது 12:50 15 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். மேலப்பேடு தயாளன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யமூர்த்தி, வணக்கம் சார், பாடல்கள் அனைத்தும் அருமை, வழங்கிய விவத் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து சத்யமூர்த்தி. கண்ணன், மேட்டுப்பட்டி, இனிய மதிய வணக்கம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வாசமில்லா மலர் இது பாடல்கள் ஒலிக்க கல்லூரி காலம் மனதில் நிழலாடுகிறது, பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமரன், ரெட்ரோ நேரம் சூப்பர் ஹிட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருமை, வேல் அருமை சொல்லியிருக்காங்க. நச்சு பிள்ளை, இனிய காலை வணக்கம், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கவேலு, வேதாரண்யம், ரெட்ரோ நேரம் தரும் பாடல்கள் யாவும் அருமை, சிவசம்போ சிவனே மந்திரம் பாடல் MSV அவர்களின் இசையமைத்து பாடியுள்ளார், காலத்திற்கு கடந்து பயணிக்கும் பாடல் இது, வழங்கிய தங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண சுந்தரம், மீண்டும் எங்களை 70-80 கைக்குள் கொண்டு வந்து போன தமிழ் பண்பலை எங்கள் மனம் நிறைந்தது, நல்வாழ்த்துக்கள். நினைவோ ஒரு பறவை ஆகாய கங்கை, ஆசையை காத்துல தூதுவிட்டு கவிதை அரங்கேறும் நேரம், ஒவ்வொன்றும் அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, அருமையான பாடல், அந்த 7 நாட்கள் படத்தில் ஒலித்த கவிதை அரங்கேறும் நேரம் பாடல், ரயில் பயணங்களில் ஒலித்த பாடல், வசந்தம் பாடி வர வைகை தேடி வர மிக மிக அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன்,

பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த ஆசைய காத்துல தூதுவிட்டேன் மற்றும் கவிதை அரங்கேறும் நேரம் பாடல்கள் மிகவும் அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கு நன்றி. ரங்கராஜன் டி நகர் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, என்றும் இனியவை, எப்பொழுதும் இனியவை, அது மாதிரி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னியப்பன் சவுந்தம்பாடியிலிருந்து பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் சூப்பர் சார், ரெட்ரோ நேரம்னா ரெட்ரோ நேரம் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசை வாக்கம் சவுந்தரராஜன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள். தர்ம யுத்தம் பாடல், ஆகாய கங்கை பாடல் கேட்டதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகழ் பாலாஜி, ஆகாய கங்கை தர்ம யுத்தம் திரைப்பட பாடல் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பாடல்களின் தேர்வு அணிவகுப்பு மிக மிக அருமை, இனிமை அப்படியே 45 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்று பள்ளி நாட்களை நினைத்து நிழலாய் செய்தது. வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிவராம் நாகராஜன், இனிய மதிய வணக்கம், ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் அருமை, வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமான் கோபூர், நிகழ்ச்சி மிக மிக அருமையாக இருந்தது, அருமையான பாடல்கள், வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அயன்புரம் டெய்லர், அப்பு டெய்லர் சார், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த 5 பாடல்களுமே மாஸ்டர் பீஸ் சார், பாடல்கள் அனைத்தும் அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, அருமையான பாடல்கள், சம்போ சம்போ சிவசம்போ, ஒரு தலை ராகம் படத்தில் ஒழித்த பாடல்

0: கங்கை அமரன் இயற்றிய பாடல் அது. பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் உமாரமணன் பாடிய பாடல். நேரம் 1:06:05. விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெற்று விருப்பமான பாடல்களை உடனுக்குடன் கேட்டு ரசிக்கலாம். 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. நேற்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் நாளை மறுநாள் பங்கேற்கலாம். ரொம்ப நேரமாக வந்து எனக்கு இந்த பாடலை தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நேயர் வந்து காத்துட்ருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுகிறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்தில் மேல் பக்கத்தில் வந்து பாண்ட

0: நேரம் 1:10:50. நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-3898-71. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். ஒவ்வொரு 5 இடைவேளையிலையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். நேற்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் வேறொரு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் என்ன பாடலை விரும்பி கேட்கிறாருன்றதை பார்ப்போம். வணக்கம், விவத் பாரதி தமிழகம்
1: சார். வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் சார், ராமமூர்த்தி சார்.
0: ராமமூர்த்தி எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் சார்.
0: திருப்பத்தூர்ல இருந்து ராமமூர்த்தி பேசுறீங்க, சொல்லுங்க. எந்த படத்துல அந்த பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து திரிசூலம் படத்துல மலர் கொழுத்தேன் கை கொழுந்த வளையலிட்டேன்.
0: சரிங்க, ஏன் அந்த பாடல் பிடிக்கும்
1: சார்? பழைய ஆரம்பத்துல எனக்கு பிடிங்க சார், எங்க அம்மா இந்த படத்தை கூட்டி போயிருக்காங்க, எனக்கு பிடிங்க சார் இந்த படம்.
0: ஓ, அந்த நினைவுகள்.
1: எங்க அம்மா விரும்பி கேட்பாங்க இந்த பாட்டு.
0: சரிங்க, நன்றி ராமமூர்த்தி.
1: சார், ஒரு சின்ன வேண்டுகோள் சார்.
0: நிகழ்ச்சி தொடர்பா சொல்லுங்க ராமமூர்த்தி.
1: சார், புதிய நேயர்கள் கொஞ்சம் வழி விடுவோம் சார். சார், பழைய நேயர்கள்லாம்
0: தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டே தாங்க இருக்கோம். நன்றிங்க, நன்றிங்க.
1: ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க. மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, தாம் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்றால் போதாது, புது நேயர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இது உங்களுடைய அன்பான நேயர்களுடைய நேயர்களின் வேண்டுகோள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திரிசூலம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது பாடல் கண்ணதாசன்.
2: மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன், மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை.

0: நேரம் 1:16:20. தொழில்நுட்பம் காரணமாக அந்த பாடல் வந்து சரியாக ஒளிபரப்ப முடியலை. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து ஒளிபரப்பலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் என்ன எந்த மாதிரியான பாடல் கேட்குறாருன்றதை பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழக.
1: வணக்கம் சார். வணக்கம் சார். திருமலை நரசிம்மன் சார், நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க நரசிம்மன் சார்?
1: அட்டகாசமா சார். நானும்
0: சொல்லுங்க.
1: பாடல் கட்டி தங்கம்.

0: நேரம் 1:20:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: வானகரம் சுப்பிரமணியன், வால்பாறையிலிருந்து பேசுறேன் சார்.
0: வால்பாறையிலிருந்து பேசுறீங்க, சொல்லுங்க
2: சார்.
0: சொல்லுங்க.
2: இது வந்து பாடல் வந்து சூரிய வம்சத்துல இருந்து.
0: சரிங்க.
2: அரியன் பாடின பாடல்கள் வந்து
0: சூரிய வம்சம்ல இருந்து என்ன பாடல்?
2: அந்த வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கு, அந்த பாடல்ல வர வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கு சார்.
0: சரிங்க சரிங்க, கேட்போமா?
2: கேட்போம் சார்.
0: நன்றி நன்றி நன்றிங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் இது. பாடல் ரவிசங்கர்.

0: நேயர் விரும்பி கேட்ட சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 1:25:55. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் விருப்பமான பாடல் எது கேட்போமா? வணக்கம் விவித் பாரதி.
1: ஹலோ சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார் எல்லா நேயர்களுக்கும். செந்தி ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர், அம்பத்தூர் சார். என் வாழ்க்கையில் நிகழ்ந்த பாடல் சார், 1988
0: மவுண்ட்
1: ரோட்ல. சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு. எஸ் ஜானகி பாடிய உலகத்தில் தலை சிறந்த பாடல் சார். எல்லா நேயர்களுக்கும் இந்த பாடல் ஒரு பாதுகாப்பா நிக்கும் சார்.
0: சரிங்க சரிங்க, கேப்போமா?
1: உங்களுக்கும் சார், உங்களுக்கும் 1000 வாழ்த்துக்கள் சார்.
0: சரிங்க, நன்றிங்க நன்றிங்க
1: நன்றிங்க சார்.
0: அம்பத்தூர்ல இருந்து நேயர் விரும்பி கேட்ட பாடல் இது. சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி MS விஸ்வநாதன் இசையில் இசையமைத்து S. ஜானகியுடன் பாடிய பாடல்.

0: சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 1:31.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் சார், நான் சசிகலா பேசுறேன் சார், சைதாப்பேட்டையிலிருந்து.
0: சைதாப்பேட்டையிலிருந்து பேசுறீங்க, சொல்லுங்க எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து என் தங்கை கல்யாணிலிருந்து. பூ ஒன்று வளர்த்தேன் வாசமும் இல்லை, பொண்ணொன்று வளர்த்தேன் பாசமும் இல்லை, அந்த பாட்டு வேணும் சார்.
0: சரிங்க, ஓகேங்க, கேட்போமா?
1: ஆ ஓகே,
0: நன்றிங்க.

0: என் தங்கை கல்யாணி திரைப்படத்திற்காக டி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டும் பாடல் டி ராஜேந்தர். நேரம் 1:36:10. வணக்கம் விவத் பாரதி.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: திருவோணம் மேலப்பட்ட தெரு டி மாரிமுத்து பேசுறேன் சார்.
0: மாரிமுத்து சார் பேசுறீங்க. மாரிமுத்து சாருக்கு எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்? தொடர்ந்து அவரால் பேச முடியல. நேரம் 1:36:00 ஆயிட்டுருக்கு. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல் கேட்டும். வணக்கம் விவித் பாரதி
1: சார். வணக்கம்.
0: வாங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க
1: சார்? தஞ்சை மாவட்டம் பசுபதி கோயிலிருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: பேசுறேன்.
0: சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க.
1: மகிழ்வில் வணக்கங்கள் பாடல் சார்.
0: சொல்லுங்க.
1: டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து அழகிய விழிகள் என்ற பாடல் வேணும் சார்.
0: சரிங்க, நன்றி. கேப்போமா?
1: கேட்கலாம் சார்.

திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். 2 கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை

0: பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ₹111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர், சூலகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95000 ஏக்கர் வந்து நாங்க நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத, மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல, இந்த நட்டு நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது.

0: நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56, 20:00. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். முருகன் பெருமாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாரிவல்லல் வாழ்த்துக்கள் சார் அருமை சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, செந்தில் கண்ணன், பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அனைத்துமே அருமை சார், சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலசுப்ரமணியம், இனிய மத்திய வணக்கம். பிரபாகரன், மிகவும் சிறப்பாக உள்ளது, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம், கத்தளிக்குப்பம், பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களுமே அருமை சார் சொல்லியிருக்காங்க. சிவராம் நாகராஜன், அருமையான நிகழ்ச்சி, இனிய பகல் வணக்கம், குழுவுக்கு வாழ்த்துக்கள். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது. தாமரைக்கனி, ராஜமாணிக்கம் கோபி, ரமேஷ் மஹி.

ஹரிராம் உள்ளிட்ட நேயர்கள் வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 1:57. அடுத்ததாக நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் கேட்டும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் பிற்பகல் மற்றும் மாலை ஒலிபரப்பு நிகழ்ச்சி தொடர்பான அறிவிப்பு. பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் பிரதான் மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் மகாலட்சுமி இன்டர்நேஷ்னல்ஸ் வழங்கும் நிலவே முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் கார்த்திக், தேவயானி, ராம்கி, சரத்பாபு, ஸ்ரீவித்யா, வடிவேலு, மணிவண்ணன், நிழல்கள் ரவி மற்றும் பலர், இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மு களஞ்சியம், வானொலி வடிவம் சங்கர்ஜி. மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:55 பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள், 8:00 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு பாடலாசிரியர் ஆப்பா ராசா அவர்கள், உடன் உரையாடுபவர் ஆர்ஜே கௌசல்யா, தொகுப்பு ஜெயலட்சுமி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன். 9:15 என் இனிய பொன் நிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்களோடு

உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ் மற்றும் அனுஷ்கா பாடிய பாடல் அது. பாலியின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

காதல் தேசம் திரைப்படத்திற்காக ஏ ரேமான், ஸ்டாம்ப்ஸ், நோயல் ஜேம்ஸ் மற்றும் அனுபமா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். பாலியின் வரிகளில் ஏ ரேமான் இசையில் எங்கள் செயல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 1 திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். சமீரா பாடிய பாடல் அது, டிஎஸ் பாலகன் வரிகளுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில். நேரம் 2:21. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு ஹலோ அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள் தான் வரிசையாக கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்
2: He's hot. Isn't he cute? He's

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: வில்லன் திரைப்படத்திற்காக கிளிண்டன் சாதனா சர்க்கம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகர் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

மோனிஷா என் மோனா லிசான்ற படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். எஸ் வை பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் இது. பாடலின் வரிகள் மற்றும் இசை டி ராஜேந்தர். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 044-295-1549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30 தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5 தேதி.
2: நேரம் 2:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கடைசியாக கேட்ட பாடல் கர்ணா திரைப்படத்திற்காக அர்ஜுன், கவுண்டமணி, சேத்தன், வித்யாசாகர் மற்றும் சுவர்ணலதா இவர்கள் அனைவரும் இணைந்து பாடிய பாடல் அது, வித்யாசாகர் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்,
3: ஹலோ
4: ஹலோ

0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ

0: என்ன?
1: ஹலோ
0: ஹலோ.
2: மன்மத லீலை திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், நிகழ்ச்சியின் நடத்த பாடல்.

அரசியல் திரைப்படத்திற்காக சுஜாதா பாடிய பாடல் அது, வித்யாசாகர் இசையில். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இதயக்கனி திரைப்படத்திற்காக உஷா உத்தூப் பாடிய பாடல் இது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டம் பற்றி பார்க்கலாம். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டமானது கருவுற்ற தாய்மார்களின் ஆரோக்கியத்தையும் பிரசவத்திற்கு முந்தைய காலத்தின் பராமரிப்பையும் உறுதி செய்யும் திட்டம். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி சிறப்பு மருத்துவ முகாம்களிலோ மகப்பேறு மருத்துவமனைகளிலோ தாய்மார்களின் உடல்நலம் பரிசோதிக்கப்பட்டு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவர்களால் வழங்கப்படுகின்றன. 2016ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த திட்டத்தில் பெண்களுக்கு தேவைப்படும் கர்ப்பகால மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதன் காரணமாக தாய்மார்கள் தங்களுக்கு தேவையான 3, 6, 9 மாத காலத்திற்குள் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த முகாம்கள் வார இறுதி நாள்களில் அல்லாமல் பணி நாள்களில் மட்டும்

மட்டுமே நடத்தப்படுகின்றன. இதனால் கருவுற்ற பெண்களுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனைக்காக வசதி கிடைக்கிறது. ஆரம்ப சுகாதார மையங்கள், சமுதாய மருத்துவ மையங்கள், ஊரக மருத்துவமனைகள், துணை மாவட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகள், பேறுகால விடுதிகள் போன்ற இடங்களில் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. கருவுற்ற தாய்மார்களுக்கு முழுமையான இலவச மருத்துவ சேவை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மருத்துவ அதிகாரிகள் கிராமங்கள் தோறும் ஏற்படுத்தி வருகின்றனர். கருவில் உள்ள சிசுவின் ஆரோக்கியம், நலன் என அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அந்தந்த தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள், உணவு முறைகள், மருத்துவ தேவைகள் என அனைத்தும் எடுத்துரைக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பங்கு கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தன்னார்வலர்கள் கலந்து கொள்ளவும் பங்கு கொண்டு பணியாற்றவும் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த திட்டம் குறித்த விவரங்களை அறியவும் பதிவு செய்து கொள்ளவும் 1800 180 114 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். இந்த திட்டம் குறித்த விவரங்கள், செயல்பாடுகள், சாதனைகள் போன்றவற்றை அறிய www.pmsma.nhp.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மகப்பேறு காலத்தில் நிகழும் மரணங்களை தடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். பொருளாதார பிரச்சினைகளால் மகப்பேறு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மருத்துவ சேவைகளை பெற இயலாமல் போய்விடுவதால் மகப்பேறு சமயத்தில் மரணங்களும் கருவிலேயே சிசுக்கள் இறக்க நேரிடுவது தொடர்கதையாக இருந்து வந்தது. இதனை தடுத்து மகளிர், சிசுக்கள் ஆகியோரின் நலன் காக்க இந்த திட்டம் பேருதவி புரிகிறது. இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினை சேர்ந்த மக்களும் தரமான மருத்துவ சேவைகளை பெற வழி செய்துள்ளது.

0: இருப்பதால் மகப்பேறு சமயத்தில் மரணங்களும் கருவிலேயே சிசுக்கள் இறக்க நேரிடுவது தொடர்கதையாக இருந்து வந்தது. இதனை தடுத்து மகளிர் சிசுக்கள் ஆகியோரின் நலன் காக்க இந்த திட்டம் பேருதவி புரிகிறது. இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினை சேர்ந்த மக்களும் தரமான மருத்துவ சேவைகளை பெற வழி செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டத்தில் இணைந்துள்ள மாநிலங்கள் தங்கள் தேவைகளுக்கேற்ப அதனை வடிவமைத்துக் கொள்ளவும் புதுமைகள் செய்திடவும் உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. கர்ப்பகாலம் மட்டுமின்றி பிரசவ காலம், குழந்தை பிறப்பிற்கு பிறகும் இந்த மருத்துவ சேவைகளை அந்தந்த தாய்மார்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டத்தின் கூடுதல் வசதி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: நேரம் 3:00. இனி தொடர்வது ஒளிச்சித்திரம்.
4: பறக்குது குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில் ராசாதி.
5: மகாலட்சுமி இன்டர்நேஷனல்ஸ் வழங்கும் நிலவே முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம். திரை கதை வசனம் இயக்கம் மு களஞ்சியம். இசை இளையராஜா. வானொலி வடிவம் சங்கர் ஜி.
6: என்ன
7: ஒரு
6: 8,000 ரூபாய் தான் வாங்கிக்கிறியா?
7: அவங்க அம்மா தான் நம்ம வண்டி மேல வந்து விழுந்துட்டாங்க. நீ என்ன பண்ற? அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறியா என்ன?
6: வீட்டுக்குள்ள கூட்டு வர.
7: டாடி
8: இவன் பிச்சைக்காரன் இல்லங்க.

0: ராதா, இதான் டாடி, இதான் மம்மி. என் டாடி தான் உனக்கு டாடி, என் மம்மி தான் உனக்கு மம்மி.
1: கையிடுறா, எடுறா கைய.
0: எடுக்க மாட்டேன். அன்னைக்கு தான் உங்க அம்மா கான்மால வந்து செத்து போயிட்டாங்களா, அப்ப எங்க தூங்குவா, எங்க சாப்பிடுவான்? இனிமே அவன் இங்கதான் இருப்பா, இங்கதான் சாப்பிட, இங்கதான் தூங்குவா.
1: இது என்ன சத்திரமா தம்பி, நல்ல பையன் இல்ல? இந்த 100 ரூபாய் வாங்கிட்டு இங்க இருந்து போயிடு.
0: ஒண்ணு வேணாம்,
1: நீ வச்சதான் சட்டமா?
0: அப்ப நீ இந்த வீட்டுல இருக்க விடுங்களா மாட்டீங்களா?
1: மாட்டேன்.
2: குழந்தைக்கு அப்செட் ஆகிற மாதிரி பெரியவங்க நடந்து கூடாது. அவ்வளவு வயத்துல இருந்து குதிச்சோம், இவனுக்கு ஒண்ணு ஆகலைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லக்கி பாய், பி கேர்ஃபுல் இன் தி ஃபியூச்சர்.
1: ஓகே.
3: நீ வந்தா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறானே, வேணும்னா அந்த பையன் ஒரு வேலைக்காரனா வீட்டோட இருந்துட்டு போட்டோம். நமக்கு நம்ம பையன் தாங்க முக்கியம்.
4: சனியனே, இனிமே நீ இங்கதான் தூங்கணும். அனாதனாய்க்கு பஞ்சு பத்தியா ராஸ்கல்.
1: ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சன்ஸ் பர்த்டே பார்ட்டி. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க என்ன பண்றீங்க, என் பையனோட பர்த்டே கிஃப்டா யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுறீங்க? உனையார வாசிக்க சொன்னது
5: அமெரிக்கா போய் 3 வருஷம் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்?
6: என்ன, ஒரு 10 லட்சம் ஆகும்.
5: அந்த 10 லட்சம் வச்சுட்டு இங்கே படிக்க முடியாதா?
6: ஏன்
5: இல்ல, நம்ம நாட்டை விட்டு, நம்ம வீட்டை விட்டு, அப்பா அம்மா எல்லாம் விட்டு அவ்வளவு தூரம் போய் படிக்கணுமா?
6: எதை விட்டு போறத பத்தி நான் கவலைப்படல. ஒன்னு விட்டு போறதா இருந்தா தானே நான் கவலை பண்ணும். டேடிட்ட சொல்லி உனக்கு டிக்கெட் போட சொல்லிட்டேன்.
1: நம்ம பையன் பிரகாஷ் கூட அந்த வேலைக்கார பையன் ஃபாரின் போக கூடாதுதான் பிளைட்ல டிக்கெட் இல்லைன்னு போய் சொன்னேன். இப்ப நம்ம பையன் திரும்பி வரதுக்குள்ள அந்த பிச்சைக்காரனை வீட்டை விட்டு வெளியனுப்பணும். நம்ம ஆடிட்டர் சார் 10 லட்சம் பணம் கொடுப்பார். அந்த கேஷ மூர்த்தி கையில கொடுத்து பேங்க்ல படிச்சிடும். பணத்தை எடுத்துட்டான்ற பழிய மட்டும் அவன் மேல போடும், மத்தத நான் பாத்துக்கிறேன்.
5: டாடி, நான் தென்னாளா, உங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மா தெய்வம் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்குமே என்ன உங்க பிள்ளையா நினைச்சதே இல்ல, ஒரு வேலைக்காரனா தான் நினைச்சீங்க. அது பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் முதலாளியோட இஷ்டம். ஜீப் போட வெளிய நாயே அப்படின்னா நான் போயிடுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். இத்தனை வருஷமா என்னை வச்சு காப்பாத்தினீங்களே, அதுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன். என்னால என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க, நானா போயிடுறேங்க. அம்மா,
7: பங்கஜ மாமி கிட்ட சொல்லி இந்த அபார்ட்மெண்ட்லயே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். கடைகண்ணிக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டி போய் கொண்டு வந்து விடணும், அவ்வளவுதான்.
6: தாத்தா நல்லா இருக்கா?
7: என் பையன் கோவிந்த் மாதிரியே இருக்கிறியாப்பா.
6: உங்க பையன் கோவிந்த் எப்படி தான் இருப்பாரா?
7: ஆமாப்பா.
6: அப்ப என்ன கோவிந்தனை கூப்பிடுங்க.
7: அப்படியா?
0: கோவிந்த்,
6: கோவிந்த், கோவிந்த். தலைவரே, சாமி நகைய உன் வீட்டுல வைக்க புட்டி வச்சிருக்கேன்.
8: யாராவது
6: இந்த அபார்ட்மெண்டோட சிட்டிசன். சாமி நகைய தினம் சாமிக்கு போட்டு சாமி கும்பிடணும்னு ஜனங்க விரும்புறாங்க.
8: ஏ அப்பதான் நீ அமுக்கல, நான் நகையை போடுறேன், திருட்டு போச்சு நீ போட பாத்துக்கிறியா?
6: ஐயோ, நான் மாட்டேன்.
8: மாட்டீங்களா? போயா.
6: அநியாயம் எங்கெங்க நடக்குதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்.

0: யாராவது ஐயா ஜென்டில்மேன்.
1: நீயா?
0: ஆமா.
1: டேய், மூணு மாசம் வாடகை தெரியல, அழுது 1000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்களே, அதை திருப்பி கொடுக்க யோகத்தில நீங்களே வாய் பேசுறா.
0: இந்தியா கூட தான் கடன் வாங்கிருக்கு.
1: கடன் வாங்கிட்டு என்ன கவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க? எற காச
2: பத்தி
0: எல்லாம் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாத. எங்க அம்மாவுடைய பணத்தையும் பத்திரத்தையும் ஆட்டையை போட்டு வந்துட்டான். அதை பூரா நான் கைப்பற்றாம இங்க இருந்து போக மாட்டேன்.

0: நிஜமா கண்ணு தெரியல. ஏமா உனக்கு
1: உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா?
2: சின்ன குழந்தையா இருக்கும் போது அம்மா போட்டு கண்ணு குருடாயிடுச்சா. இத நீங்க தான் வாசிச்சீங்களா?
0: ஆமா, சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது.
2: நீங்க வாசிச்சதுனாலதான் நான் வண்டியில மாட்டிக்கிட்டேன்.
0: ஏன்?
2: இத கேட்ட உடனே சின்ன வயசுல எங்க அம்மா தாளாட்டுற மாதிரி சுகமா இருந்துச்சு. யாரோ என் கைய புடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி தோணுச்சு. அதான் என்ன மறந்து ரோட்டை கிராஸ் பண்ணினா இப்படி ஆயிடுச்சு.
0: சரி, நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன்.

0: நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் என் பொண்ணு திருஷ்டி பூசணிக்க மாதிரி இருக்கான்னு பாக்குறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. அதுக்காகத்தான் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் நிறைய
1: என்ன
0: இருக்கு
1: சார், என்ன மனுஷன் இது? ஏதாவது திருட்டு கும்பல் பாத்துச்சுன்னா

0: என்ன
1: குடும்பம் இது? என்ன நீ தானே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு திட்டின?
2: ஓஹோ, நீங்க தான் அந்த லாரி அவ்வளவு வேகமா ஓட்டு போனதா? ஏ சார், கொஞ்சம் மெதுவா போக கூடாது. பாவம், அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது இல்ல, இடிச்சிருந்தா
3: அதுக்கு திட்டியா?
2: நீங்க தானே வேகமா போனீங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில்
1: இது பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். கோவம் என்ன பண்ணுவேன், அடிச்சிடுவேன். அடா பாப்பா,
4: என்ன அடிச்சியா? யாரு தெரியுமாடா?
2: கேட்டதுக்கு பதில் சொல்லு.
0: இனிமே நீ இங்க இல்ல, 10,000 பேருக்கு நடுவுல நின்னு பேசினாலும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்.
2: எப்படி?
0: உன் குரலை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்ணு தெரியாதனால ஆண்டவன் அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்காங்க கோவிந்த். அதை வச்சுதான் என்னால எல்லாமே செய்ய முடியுது.
2: ஓஹோ,
0: இப்ப நான் உன்னை ஒரு தடவை தொட்டா போதும், அப்புறம் நீ என்ன எப்ப தொட்டாலும் நீ தானே கரெக்டா
1: சொல்லிடுவேன்.
0: ஐயோ, மழை வரப்போது, சீக்கிரம் போகணும்.
1: அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்கிட்டதான் கொடை இருக்க.
5: சிங்காரி தேரக்கு நல்ல இவ்வளவு.
1: ஆஹா, என்ன அருமையான பாட்டு! ஒன்ஸ் மோர்.
0: அப்பா கோவிந்த், நான் சொல்லல, அவர்தான்.
5: நான் உன்னை கூப்பிடணும்னு வந்த. மழை வந்துருச்சு, கொடை கிடைக்கல. நீ எப்படி வந்த?
0: கோவிந்த் கிட்ட கொடை இருந்துச்சு, நான் அதுலயே வந்துட்டேன். கோவிந்த், நீ நனைஞ்சிருப்ப, தோட்டிக்க துண்டு தர. இரு
1: கஸ்தூரி, அங்க ஒரே இருட்டா இருக்கு. இது பார், விளக்கு எடுத்து போ.
0: கோவிந்த், கண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் இருட்டே வெளிச்சம் எல்லாம். இந்த வீட்டுல விளக்கு இருக்கிறது எங்க அப்பாவுக்காக.
5: கோவிந்த், நீ ரொம்ப நல்ல பையன்.
1: போய் போய்.
5: என்ன போய்?
1: ஆமா, இப்பதானே நீங்க என்ன பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி
0: தெரிஞ்சுக்கவே
6: முடியாதா?
0: அதுக்குள்ளயே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்ட? யாரு? கோவிந்த் இல்லையா?
1: சரி, கொஞ்சம் உள்ள போய் உட்கார கூடாது. இது பாரு, ஒரே சாரல் அடிக்குது.
0: என்ன கோவிந்த், நடந்துட்டியா?
1: இல்லையே, கூட இருக்க.
0: கோவிந்த், காலையில ஒரு ஊம பையன் உன்ன மதியம் எத்தார வாசிட்டு வந்தானா? நீதான் நினைச்சு நான் ஏமாந்துட்டேன்.
1: எனக்கு
0: எப்படி தெரியும்? நீ இடுப்பளவுக்கு இருந்தான்.
1: அது ஒரு நாளைக்கு அவன் சும்மா பிச்சை எடுத்துட்டு இருந்தானா? வெறும்னா பிச்சை எடுக்கூடாதுடா, தூள் தெரிஞ்சு காசு வாங்கணும்னு சொன்னேன். அதான் அவனுக்கு ஏக்கு தர கத்து கொடுத்தேன். சரி, நீ சாப்பிட்டியா?
0: இல்ல, கசிக்கல.
1: பொய் சொல்லாத. காலையில இருந்து மழை பெய்யுது, வியாபாரமே ஆயிருக்காது, நீ எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டேன் எனக்கு தெரியும். அதான் நான் வாங்கிட்டு வந்தேன்.
0: அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்.
1: சரி, இங்க எதுக்கு வச்சிருக்கேன் எனக்கா? நல்லா இருக்கா?
7: அட என்னப்பா, எல்லா சாப்பாட்டையும் கஸ்தூரிக்கே கொடுத்துட்ட, நீ எங்க போய் சாப்பிட போற?

0: நீ போய் சாப்பிடுவாப்பா.
1: அது ஒண்ணு இல்ல கஸ்தூரி, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னா அதான்.
2: என்னது புது வேஷம்? அது வேற ஒண்ணு இல்ல, நான் குடிக்கிறத விட்ட உடைக்கிறது முடிவு பண்ணிட்டேன். புல் பவர் கட்டு.
1: புல் பவர் கட்டா
2: கையிலயே வச்சிருக்க? இங்க வை. நல்ல விஷயம்
1: சொன்னீங்க.
2: ரிக்ஷா சூப்பரா இருக்கு.
1: சூப்பரா இருக்குல்ல?
2: நான் ரிக்ஷா ஓடுறது என் பொண்ணுக்கு தெரியாது. என் முதல் சம்பாத்தியத்துல அவளுக்கு ஒரு குடை வாங்கியிருக்கேன் பாத்தியா?
1: குடை சூப்பர்.
2: இந்த மாசம் பூரா உழைச்சு சம்பாதிச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.
1: கல்யாணமா?
2: ஆமா.
1: பாப்ல
2: பாத்தாச்சு?
1: யாரு?
2: நான் பாத்தாச்சு.
1: கத்தூரிக்கு பிடிச்சிருக்கா?
2: தேவையில்லை. நான் ஒருத்தனை காட்டி இவன் தான் உன் மாப்பிள என்ன என் பேச்சை அவன் தட்டவே மாட்டான்.
1: அவன் வரதட்சணையில நிறைய கேப்பான்.
2: 10 பைசா கேட்க மாட்டான்.
1: கஸ்தூரி பாவம், அத கண்ணா பாத்துக்க வேண்டாமா?
2: நான் பாத்துருக்கிற பையன் உயிராவே இருப்பான்.
1: யாரவன்?
2: நேத்து சரியான சமயத்துல வந்து என் பொண்ணு மானத்தை காப்பாத்திருக்கான். அவன் தான் மாப்பிள நான் முடிவு பண்ணிட்டேன்.
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
2: என்ன
1: அது? நான் தானே.
2: பின்ன யாருக்கு நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன்?
1: கட்டிக்கிறியா? இரு இரு. என்ன என்ன இல்ல, அவளை கட்டிக்கிறியான்னு கேட்டேன்.
3: மாமா, ஐயோ, ஓடி ஓடி உழைக்கணும்.
4: பழனம் போல இருக்கு கோவில்.
1: ஏன் அப்பா இல்லன்னு பயமா இருக்கா?

0: குருடிங்கிறது என்னோட போட்டு ஆயா, அதை ஏன் மற்றவங்களை பாதிக்கணும்? என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது கோவிந்த் கட்டுற தாலியா தான் இருக்கும். ஆனா நான் குருடியா இருக்கும்போது அது நடக்காதாயா? அப்படி ஒண்ணு நடந்தா அது அந்த நல்ல மனுஷனுக்கு நான் செய்யற துரோகம்.
1: ஆயா, எனக்கும் கஸ்தூரிக்கும் கல்யாணம் நடக்கும். சாமிக்கிட்ட வேண்டிக்க.
0: நீ கண்ணு தெரிய வைக்கணும்னு நினைக்கிற கோவிந்த்.
1: ஒண்ணு இல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறேன்ல, அதே மாதிரி நீயும் பார்த்து சந்தோஷப்படணும்னு நான்
0: நினைக்கிறேன். அதான் கோவிந்த், நான் அழகா இருக்கேனா?
1: உனக்கு கண்ணு வந்த உடனே நீயே பாரு, உனக்கே தெரியும். சார் சார் சார் சார், போட்டோ காப்பி 10 ரூபாய்க்கு 2 காப்பி சார். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில உங்க கையில கிடைக்கும். எங்களுக்கு வேண்டாம்
0: கோவிந்த், டாக்டர் கிட்ட போய் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா?
1: ஆசையா இருக்கா?
2: போறீங்களா?
1: ஐயோ, அது மட்டும் முடியாதுங்க. சரி, இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். எனக்கு கை மாத்த ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா 2 மாசத்துல வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன்.
2: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மாமா, பணம் மூட உங்களுக்கு தரேன். இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க.
1: ஐயோ ஐயோ, போதும் போதும்
2: போதும், கிளம்புங்க.
3: நகையை பூரா அமைக்கிடுவோம்.
4: ஏது உனக்கு இவ்வளவு பணம்?
1: கடன் வாங்கினேன்.
4: கடன் வாங்கினியா? சரி, ஹாஸ்பிடல் செலவுக்கு மருந்து செலவுக்கு நான் பணம் எடுத்துக்கறேன். எனக்கு பணம் வேண்டாம்.
1: ஐயோ, நீங்க வெச்சுக்கோங்க.
4: பரவாயில்ல, பணம் எடுத்துக்க.
1: ஐயோ, நீங்க வெச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க சரியா ஆபரேஷன் பண்ணலனா?
4: இல்ல, பணியே எடுத்துக்க.
1: இல்ல டாக்டர், நீங்க ஐயோ, யாருங்க இவரு? போலீஸ்காரர்?
4: போலீஸ்காரர் இல்ல, என் வீட்டுக்காரர். இந்தா முதல்ல பணத்தை புடி.
0: எனக்கு ஆபரேஷன் பண்ணி கண்ணு வந்ததும் நான் முதல்ல ஒன்னதான் பாக்கணும், நீதான் என் கண்ணு முன்னாடி நிக்கணும்.
1: அது சரி, நானும் கோவிந்தன் எப்படி கண்டுபிடிப்பேன்?
0: என் கண்ணு வேணா உன்னை கண்டுபிடிக்காம போலாம் கோவிந்த், ஆனா என் மனசு உன்னை கண்டுபிடிச்சிடும்.
1: எப்படி?
0: பேசினா போதும்.
1: பேசலன்னா
0: தொட்டா கூட கண்டுபிடிச்சிருவேன். ஆபரேஷன்

0: விஷயம்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்.
1: தைரியமா இரு
0: கோவிந்த். ஆபரேஷன் டைமுக்கு கரெக்டா வந்துரு.
1: சீக்கிரம் வந்துடுறேன் சரியா? பரவாயில்லையே, ஏமாத்தமா அமிச்சிட்டானுங்க. கஸ்தூரிக்கு கண்ணு தெரிஞ்ச உடனே முதல்ல இந்த போட்டோ தான் காட்டணும்.
2: இந்த பிரசிடண்ட்டுக்கு புத்தியே இல்லையா? எவனாவது சாமி நகை கொண்டு போய் வீட்டுல வைப்பானா?
1: அட அதை விடியா, சாமி நகைன்னு தெரிஞ்சே அதை திருடிட்டு போயிருக்கானே. சாமி அவனை சும்மா விடுன்னு நினைக்கிற?
3: இன்ஸ்பெக்டர் சார், படமெல்லாம் போயிருந்தாலும் பரவாயில்ல, சாமி நகையை நம்பி என்கிட்ட கொடுத்தாங்க, அது போயிருச்சே சார்.
4: நகைய காணாம நகை அங்கதான் இருந்துச்சு
5: சார். உங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்கா?
3: நான் யாரையும் சந்தேகப்படுவேன் இன்ஸ்பெக்டர்.
1: பிரசிடென்ட் சார், என்னது சாமி நகையெல்லாம் திருட்டு போச்சாமே? பாவம், நேத்துதான் எனக்கு 25,000 கொடுத்தீங்க, அதுக்குள்ள திருட்டு போச்சா? என்ன பண்றது? என்னங்க, எனக்கு 20,000 தான் தேவைப்பட்டது, மீதி 5,000.
3: அட பாவி, உனக்கு 20,000 கொடுக்கறதுக்கு எனக்கு பைத்தியம் கொடுத்துருக்கு.
1: என்ன சார் மறந்துட்டீங்களா? நேத்து நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க
3: பணத்தை. திருடுனது இல்லாம போய் வர பாத்தியா? ரவா, பணத்தை பூரா நீயே வச்சுக்க, நகைய வச்சிருக்க, மரியாதை சொல்.
1: என்ன சொல்றீங்க? நகைய வெளியே சொன்னாங்க.
3: சும்மா இருக்கு சார்,
5: நான் பாத்துக்கிறேன். உன் பேர் என்ன?
1: மூர்த்தி. இல்ல பாத்தீங்களா, போய் சொன்னா பாத்தீங்களா, இவன்
5: பேரே கோயந்தான். எவ்வளவு நல்லா இருக்கு சார்.
1: ரொம்ப நல்லா இருக்கு சார்.
5: இவரு பணம் மட்டும் தான் கொடுத்தாரா இல்ல நகையும் சேர்த்து கொடுத்தாரா?
1: பணம் மட்டும் தான் சார் கொடுத்தாரு, நகையெல்லாம் அங்கதான் இருந்தது.
5: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: அது அதுல இருந்து நான் 25,000 மட்டும் எடுத்துட்டு மீதி இருந்த பணம் நகை எல்லாத்தையும் உள்ள வச்சு நான் தான் போட்டேன்
5: சார். கதையோட சொல்றேன், நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்கேன்
1: சார். அவரு பணம் மட்டும் தான் சார் கொடுத்தாரு, நகை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார்.
5: அப்படியா? அப்படின்னா ஒரே நைட்ல 20,000 என்ன பண்ண?
1: அது
3: எங்கேயும் போல அந்த ஆளே ஆட்டிய போட்டு வச்சுட்டு கவனாங்கான பொட்டிய போடுறான், விட மாட்டேன். அதை கண்டுபிடிச்சு உங்க அப்பனை உள்ள தள்ளி உள்ள இருக்க அப்பாவிய வெளியே கொண்டு வராம மாட்டேன், சத்தியம்.
1: மூர்த்தி எங்க?
6: என் ஃப்ரெண்ட் இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாதுப்பா. திடீர்னு நைட்டு அவன் ட்ரெஸ்ல எடுத்து வச்சுட்டு வீட்டு விட்டு வெளியே கிளம்பிட்டான். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு உங்க அம்மாவுக்கு ஆறுதலா இருந்தவனே உன் ஃப்ரெண்டு தான்.
1: ஸ்டாப் இட். நீங்க சொன்ன மாதிரி அவனே வீட்டை விட்டு போனதாவே இருக்கட்டும். வீட்டு இல்லாத வீட்டுல என்னாலும் இருக்க முடியாது. டிக்கெட் புக் பண்ண சொல்லு, நான் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறேன்.
0: பாப்பா, நீ வந்தாதான் கண் கட்ட அவுக்கிறதுக்கு ஒத்துக்குவேன்னு கஸ்தூரி அடம் பிடிக்கிறாப்பா.
1: கஸ்தூரி?

0: என்னடா தூங்கிட்டு இருக்கியா?
1: இல்லங்க நான்
0: எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்னடா
1: உட்காந்துட்டு போறா?
0: சாரி சார், தூங்கிட்டு இருக்கேன் சார்.
2: சொந்த பந்தத்தை எல்லாம் பிரிஞ்சு இங்க இருக்காங்க பாரு, அதான் உங்களுக்கு தண்டனை அடிக்கிறது இல்ல, புரியுதா?
0: ஓகே சார்.
1: என்ன சார், நீங்க டாக்டரோட பிரச்சனை தானே?
2: உலகத்துல உள்ளவங்க கண்ணெல்லாம் திறந்து வைப்பான், ஆனா அவ கண்ணு மட்டும் நிரந்தரமா கூடா இருக்கும்.
3: என்ன கஸ்தூரி, எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டே இன்னைக்கு உனக்கு கட்ட வைக்க
4: போறேன். அம்மா
3: என்னம்மா,
4: எனக்கு பார்வை வந்ததும் நான் கோவிந்ததான் முதல் முதல்ல பாக்கணும்.
3: அந்த ஆளோட அட்ரஸ் இருந்தா சொல்லு, கூட்டிட்டு வர சொல்றேன்.
4: எனக்கு தெரியாது மேடம்.
3: அப்ப நான் எங்கம்மா போய் தேடுறது?
4: உலகத்துல எல்லாருக்கும் கண்ணு கொடுத்தது கடவுள் தான், ஆனா உனக்கு கண்ணு கொடுக்க போறது டாக்டர் மேடம் தான் கோவிந்த் சொல்லிருக்காரு. அதனால நான் உங்க முகத்தை பாத்துடுறேன் டாக்டர்.

0: சரசு என்னங்கம்மா, இது கஸ்தூரி. இனிமே நம்ம வீட்டில தான் இருக்க போகுது. ஏய், என்ன அங்கே இருந்துட்டவா?
1: மேடம், என்னால கோவிந்த தெரிஞ்சு இருக்க முடியாது மேடம். நான் எப்படியாவது என் கோவிந்த கண்டுபிடிக்கணும். நான் இங்க தங்கிட்டா அது கோவிந்துக்கு எப்படி தெரியும்?
0: இத பாரு, கோவிந்த் என்ன நம்பிதான் உன ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். அவன் வந்தானா எப்படி என் ஹாஸ்பிட்டலுக்கு தான் உன தேடி வருவான். அப்படியே அவன் கூட போயிடு.
2: குட் மார்னிங் சார்.
3: இங்க எதுக்கு வந்து தொந்தரவு பண்ற?
2: உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கும் பயம் எல்லாம் இல்ல. அதான் உங்ககிட்ட நேர்ல பேசலாம் வந்தேன்.
3: உனக்கு இப்ப என்ன வேணும்?

0: கட்டாதீங்க சார்.
1: ஆமாம்
0: சார், டாக்டர் அம்மா எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு உங்க மேலே ரொம்ப பிரியம் சார்.
2: எனக்கு மட்டும் இஷ்டம் இல்லையா அண்ணா, நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம்.
0: பிரிஞ்சிருக்கிறதோட வேதனை எனக்கு நல்லா தெரியும் சார், அதனால தான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் நிச்சயம் ஒன்று சேரணும்.
3: நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு?
0: அப்போ
2: ஏமேலே தப்பு அதால வாண்ட் எடுத்துனா அவனையே நம்ம வீட்டு கூப்பிட்டு வந்த.
3: இந்த ஆளு யாரும் துப்பாக்கியால சுட்டுருக்காங்க, இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா ரெண்டு கடும் போயிடுங்க.
2: வைத்தியத்தம்மா பேசாத, அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? காலையில நாலு தீவிரவாதிகளும் தப்பிச்சு போகும்போது நான் தான் அவனை ஷூட் பண்ணேன்.
3: இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு ஆபரேஷன் பண்ணலாம், ரெண்டு கடும் போயிடும்.
2: அவன் ஒரு கிரிமினல்.
3: இப்ப அவன் பேஷண்ட்.
2: நீ பெரிய கண்டாக்டர் கர்வத்துல ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவிங்கிற விஷயத்தை மறந்துட்டு பேசுற.
3: அவருக்கு உடம்பு சரியான அப்புறம் அவன் எப்படி வேணும் சேர்த்துக்கிறது?
2: இந்திரா கேட் பண்றதுக்கு நீ என்ன பர்மிஷன் கொடுக்கறது?
3: ஐயோ, நீங்க வேண்டாம் சார், நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்கிறல, அதனால தான் என்ன அவமானப்படுத்தணும்னு வேண்டாம் இன்டர் பண்றீங்க.
2: What nonsense are you talking? Don't drag our personal matter to this. This is something to do with law and order. Something to do with security and defense. நான் அவனை கொண்டு போறேன்.
3: இல்ல, நான் விட மாட்டேன். Stop
2: it. நின்னு. Better get lost.
3: என்ன
2: 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி ப்ரமோஷன் இல்லாம பண்ணிட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா டிபார்ட்மெண்ட்ல டிசிப்ளினுக்கு மாதிரி பேர். அப்படி இருந்த என்ன கான்ஸ்டபிள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டான்.
0: வாழ்க்கையில எந்த பிரிவுமே நிரந்தரம் இல்லையே சார். இல்ல சார், நீங்க டாக்டர் ஒரு தடவையாக சந்திக்கணும்.
2: பிரிஞ்சதுக்கு ஒரு காரணம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுக்கோவேன், ஆனா சேர்றதுக்கு இன்னும் காரணம் கிடைக்கல.
0: சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, எழுத்தாப்புல பள்ளம் இருக்குது, அதான் வரும்போது யாராவது கூட கூட்டு இருக்கலாமே. ஜாக்கிரதையா போங்க.
4: கஸ்தூரி ஐயா, நல்லா இருக்கியா?
5: நல்லா இருக்கட்டா, எனக்கு என்ன குறைச்ச?
4: ஐயா, எனக்கு பார்வை வந்துருச்சு.
5: பார்வை வந்துருச்சா? முத மாதிரியா தடவிட்டே வந்தியம்மா?
4: கண்ணு தெரிஞ்ச உடனே எல்லாமே குழம்பி போச்சு. கோயில் எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியல. அதான் ஆஸ்பத்திரில இருந்து குருடி மாதிரியே நடந்து வந்துட்டேன்.
5: ஏன் தாயி, அந்த தொப்பிக்காரங்கிட்ட சொன்னா அவன் கூட்டி வந்திருப்பான்ல?
4: கோவிந்தத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் ஐயா. என் கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு என் மனசை இருட்டாக்கிட்டு போயிட்டான்.
5: அப்படி சொல்லாத தாயி, உன் மேல உசுரையே வச்சிருக்கான், அது எனக்கு தெரியும். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா, வந்துருவா.
0: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு நீ காலையில குருடி மாதிரி நடிச்ச?
4: நடிக்கல, எனக்கு கண் பார்வை வந்து 2 நாள் தான் ஆச்சு. இந்த இடம் எனக்கு கண்ணு தெரியாம பழக்கப்பட்ட இடம், அதான் கண்ணை மூடிட்டு நடந்து வந்து பார்த்தேன்.
0: ஹலோ, ஒரு நிமிஷம், ஐம் சாரி, நான் உங்க தப்பா நினைச்சிட்டேன். நீங்க எங்க போனும்னு சொன்னீங்கன்னா என் காலையில நான் டிராப் பண்ணிடுறேன். வீடு எங்க?
4: இல்ல பரவாயில்லங்க, இங்க பக்கத்துலதான் டாக்டர் பிரபாவதி வீடு, வரேங்க.
0: டாக்டர் பிரபாவதி வீடா? ஆண்டி,
4: உனக்கு பொண்ணு தரத்துக்கு எத்தனை கோடீஸ்வரங்க நீ நானு காத்துட்டு இருக்காங்க.
0: அம்மா, நீ சொல்ற கோடீஸ்வரங்க யாரும் எனக்கு தேவையில்லை. நான் நம்ம டாக்டர் ஆண்டி வீட்டுல இருக்க அனாத பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி போறேன்.
2: அத நான் நடக்க விட மாட்டேன்.
0: அம்மா, என் முடிவை மாத்த யாருக்கும் உரிமை இல்ல.
2: பிரகாஷ்
0: டாடி, எனக்கு பிடிச்சிருக்கு, வாழ போறது நான். நீங்க ஒத்துக்கிட்டா கல்யாணம் இங்க இல்லனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல.
2: பிரகாஷ்,
0: பட் நாட்டம் தேத்தி
2: ஜெனரி மை சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றா.
4: நமக்கு பிரகாஷோட சந்தோஷம் தாங்க முக்கியம். வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
6: பிரகாஷ் ரொம்ப நல்ல பையன், படிச்ச பையன், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், உமேல உயிரையே வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு அவங்க அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்.
4: எனக்கும் கோவிந்துக்கும் இருந்த அன்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ நீங்களே இப்படி கேக்குறீங்களே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல.
0: இஷ்டம் இல்லன்னு சொன்னியாமே, என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு சொல்லியாமே, போய் தானே?
4: நான் எப்பவுமே உண்மையதான் பேசுவேன்.
0: அப்ப ஏன் பிடிக்கல?
4: பிடிக்காத காரணம் தேவையில்ல.
0: போய், என் மேல உனக்கு பிரியம் இருக்கு
4: அப்படின்னு நீங்க நினைச்சா நான் பொறுப்பு இல்ல.
0: ஓஹோ, இவன் பணக்காரனாச்சே, நாளைக்கே நம்மள கல்யாணம் பண்ணிட்டு பாதியில கழட்டி விட்டுட்டு போயிருவானே பயப்படுறியா? என்ன ஏன் பிடிக்கலன்னு சொல்லு, நான் போயிடுறேன்.
4: என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? பிடிக்கலன்னா போங்க. ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னு ஒரு 3வது மனுஷன் கிட்ட காரணம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல.
0: அப்ப நான் விரும்பல தப்பா?
4: விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்துறது தப்பு.
0: நிஜமாவே நம்ம கல்யாணம் நடக்க முடியாதா?
4: முடியாது, முடியாது, முடியாது.
0: நான் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்காதப்ப நான் உயிரோட இருக்கிறது அர்த்தம் இல்ல.

0: வேலை செஞ்ச அபார்ட்மெண்ட் பிரசிடன்ட் நகையை திருடிட்டு படி உன் மேல போட்டிருக்காரு. இப்போ சரண் ரைட்டர், உன்னை ரிலீஸ் பண்றோம், நீ போலாம். நீ ஜெயில வேலை செஞ்சது உனக்கு சம்பளம்.
1: ஐயா, இது நான் அந்த பிரசிடென்ட் சார் கிட்ட கடனா வாங்கினேன் இல்லையா, அதுக்கு இதை திருப்பி கொடுத்துருங்க.
0: ஓகே
1: வரேங்க. நீ எப்ப வந்த ஊர்ல இருந்து, அமெரிக்கா இருந்து எப்ப வந்த, எப்படி இருக்க?
2: போட்டாங் அன்னைக்கு என் கூட சேர்ந்து அமெரிக்கா வந்திருக்கலாம்டா. பெரிய சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இன்னும் என்ன ரகல போலாம். வா மூர்த்தி வந்துட்டா பாருங்க. நம்மள விட்டு போனால பிடிச்சு கூட்டு வந்த ஆளை பாருங்க. இவன ரோட்ல பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியலம்மா. என்னடா இது குளம்? வா ட்ரெஸ் மாத்துவோம் முதல்ல. டேய் மூர்த்தி,
3: என்னது
2: க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுது.
3: ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கா?
2: அது
1: ஏய் பொண்ணு யாரு?
2: பொண்ணு நேராவே கூட்டு போய் காட்டிடுறேன்.
3: உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப அதிசயம்.
2: என் பணத்துக்காகவோ குணத்துக்காகவோ ஒத்துக்கிட்டான்னு நினைக்கிறியா? என் ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ ஒத்துக்கிட்டான். அது என்னமோ தெரியலடா. அவளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியும். அதான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அவளோட வாழணும், இல்ல நான் சாகணும்னு முடிவு பண்ணி கட்டெடுத்து வயிற்றுல குத்திட்டேன்.
1: பிரகாஷ் என்ன?
2: எனக்கு ஒண்ணு ஆகலடா. அவளுக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டா.
3: உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, சொத்து இல்லையா, அப்புறம் ஏன்?
2: உனக்கு தெரியுதுரா?
3: யாருக்கு தெரியாது? இப்பதான் நான் நேர்ல பார்க்க போறேன்ல, கேக்குறேன்.
2: விடாத கேளு. என்னடா பாக்குற? அதான் நான் கட்டிக்க போற பொண்ணு கஸ்தூரி. என்னடா ஃப்ரீ சார் போய் நிக்கிறேன். நானும் இப்படிதான், அவளை முத முதல்ல பார்த்தோன்னு ஃப்ரீ சார் போயிட்டேன். யார் தெரியல?
4: சொன்னதானே தெரியும்.
2: சாரி, சொல்லாமலே யாருன்னு கேக்குறது ஜோக் மாதிரி இல்ல. இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூர்த்தி.
4: அப்படியா? உள்ள வாங்க.
2: வாடா போலாம். மூர்த்தி, ஆக்சுவலி இது ஒரு டாக்டர் வீடு, எனக்கு ஆண்டி முறை வேணும். அப்புறம் உன்ட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கஸ்தூரி பாவம் அனாத பொண்ணு, கண்ணு வேற தெரியாம இருந்துச்சு. ஆண்டி தான் அவளுக்கு ஃப்ரீயா ஆப்ரேட் பண்ணி பார்வை வர வச்சாங்க. தேங்க்யூ. ஏய் காபி எடுத்துக்கிற. கஸ்தூரி இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்தே. மூர்த்தி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நான் சொல்றத விட நீ சொன்னதான் நல்லா இருக்கும். சொல்லு, கமான் சொல்லு, சொல்லுடா.
4: 10,000 பேருக்கு நடுவுல நின்னு பேசினாலும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்.
2: என்னமோ கார்ல வரும்போது நான் கஸ்தூரிய பார்த்தோம்னா அப்படி பேச போறேன், இப்படி கேட்க போறேன்னு சொன்ன, இப்ப என்ன சைலண்டா நிக்கிற?
5: நன்றிக்கு நன்றி சொல்ல
3: இந்த நிமிஷத்துல
5: புதியவனாய் பிறந்து.

0: ஆனா மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு.
1: என்னாச்சுங்க?
0: என்ன என்ன நடக்கணும்? அன்னைக்கு நடனும் உன் பையன் 5 வயசா இருக்கும்போது ஒரு அனாத நாய் கொண்டு வீட்டுல சேர்த்தான். இன்னைக்கு ரோட்ல போற ஒரு ஒரு பிச்சைக்காரி கூட்டு வந்து கட்டிக்கிறேங்கடா. இந்த கல்யாணத்துக்கு அந்த டாக்டர் அம்மா சப்போர்ட், அவளே தான் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியல. அவன் நம்ம வீட்டு கல்யாணம் தான் பாக்கறதா? சார் வணக்கம் சார்.
2: ஏய் கோவிந்த், எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்
0: உங்களை பாக்கலாம் தான்.
2: வெளி உலகம் எப்படி இருக்கு?
0: உங்களையும் டாக்டர் அம்மாவையும் ஒன்னா சேர்த்து வைக்கிற அளவுக்கு என்ன பெரிய லாக்கி இருக்கு சார்.
2: என்னடா சொல்ற
0: சார்? டாக்டர் அம்மா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க.
2: சரி,
0: அந்த பொண்ணு யாரும் இல்லாத அனாத பொண்ணு சார். அதுக்கு அம்மாவை டாக்டர் அம்மா வராங்க, அதுக்கு அப்பாவை நீங்க வந்தா தான் சார் இந்த கல்யாணம் நடக்கும்.
2: டாக்டர் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்களா?
0: டாக்டர் அம்மா என்ன சார் கூப்பிடுறது? நீங்க தானே சொன்னீங்க பிரியறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, சேரத்துக்கு ஒரு காரணம் வேணும்னு. இப்ப அதுக்கு காரணம் வந்துருச்சு சார். சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த பொண்ணு பாவம் சார்.
3: என்ன பொறுத்த வரைக்கும் என் கல்யாணத்துல எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டு தான் செய்யணும், அப்பதான் எனக்கு திருப்தி. மூர்த்தி, அடா மூர்த்தி, நான் சொல்ல டாக்டர் ஆண்டின்னு, அது இவங்க தான், அது உங்க ஹஸ்பண்ட் ஜெயலலிதா இருக்காரு, என் கல்யாணத்துக்கு முதல் பத்திரிகை கொடுக்க வந்திருக்காங்க, நீதான் வாங்கணும். என்ன ஆண்டி பாத்துட்டு இருக்கீங்க, கொடுங்க.
1: நடக்காது, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன்.
0: அதுக்கு நான் தான் காரணம்னா நானே இருக்க மாட்டேன்.
1: ஏன்?
0: பிரகாஷ் கஸ்தூரிய மனசார நேசிக்கிறா.
1: அப்ப நீ நேசிக்கலையா?
0: கஸ்தூரி இல்லைன்னா பிரகாஷ் செத்துருவான். கஸ்தூரி நேசிச்சது கோவிந்த, அவனை நான் நேத்து எரிச்சு சாம்பலாக்கிட்டேன். இப்ப இங்க இருக்கிறது மூர்த்தி. மூர்த்திக்கும் கஸ்தூரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
1: நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சோ அந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்தி அவளை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் அவளுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அவளுக்கு கண்ணை கொடுத்துட்டு கோவிந்த் காணாம போயிட்டான்னு சொன்னதும் அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு உனக்கு தெரியுமா? உன்னை மறக்க முடியாம ராத்திரி பகல அந்த அப்பாவி பொண்ணு தவிச்ச தவிப்பு உனக்கு புரியுமா?
0: நீங்க புரியாம பேசுறீங்க, உங்களுக்கு புரியவும் புரியாத. சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டு நான் ரோட்ல அனாதையா இருந்தப்ப என்ன அவன் அவன் வீட்டுக்கு கூட்டு போய் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் என் ஃப்ரெண்டு. நான் வேண்டான்னு அவனோட அப்பா அம்மா சொன்னப்ப எனக்காக அவன் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தவன் என் ஃப்ரெண்ட். எனக்கு அவனை விட அவன் சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை டாக்டர். அது மட்டும் இல்ல, கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு தடையா நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன் டாக்டர்.
1: கம் ஆன், முட்டாள் தரமா பேசாத கோவிந்த்.
0: உங்களுக்கு இன்னும் புரியல, புரியணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு நீங்க தான் முடிவு
2: பண்ணுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோவிந்த் அந்த வீட்டுல பார்த்தப்போ பேச வேண்டாம்னு சைகை பண்ணிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆக்சுவலி யார் அவன்?
4: எனக்கு டீடைல் எதுவும் தெரியாது, பிரகாஷோட ஃப்ரெண்டு அவ்வளவுதான்.
2: நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு புரியா இருந்தான். பாவம் நல்ல பையன். எது எப்படியும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம்னா அதுக்கு அந்த ராஸ்கல் தான் காரணம்.
0: பிரகாஷ், எக்ஸ்கியூஸ் மீ, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகல.
3: இந்தா போன் வந்து அட்டன் பண்ணு, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
0: நீங்க வெளியே நிக்கிறீங்க, உள்ள வரலாம். ப்ளீஸ் கம் கம்.
5: ஹலோ சார.
6: டாக்டர், என் பையன் ஏழ பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டான். ஓகேன்ட்டேன். இதுல என்ன இருக்கு? வாட் இஸ் தேர்?
2: சும்மா போய் சொல்றாரு. இவர் மாட்டேன்னு சொன்னா பையன் ஒத்துக்குவா போறான். வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு.
4: என் பையன் குணத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அமையுமோ அமையாதுன்னு பயந்துட்டு இருந்தேன், கரெக்டா அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்தாங்க கஸ்தூரிக்கு இந்த புடவை உங்க கையால கட்டி விடுங்க.
1: வாங்கிக்கமா, வா.

0: உன்னை நம்பி உள்ள போறேன். எவனாலும் அப்பனா அவனை பின்னிட்டு அன்னைக்கு போட்டா இருந்த பிள்ளைங்க. ஆமா அதே பொண்ணுங்க போறத பாத்தல போட்டா கூட இந்த இடத்துல எங்கேயோ வச்சிருந்தேன். பொண்ணுடுக்காரங்களா? பொண்ணுடுக்கார போட்டா நான்டா? அப்ப நாங்க மாமனுடுக்காரங்க
1: ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து நான் தான் போட்டோகிராஃபர்.
2: என்ன ப்ராப்ளம்
1: சார்? ஃபேமிலி போட்டோ நான் போட்டோ எடுக்கும் போது இவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணாங்க சார்.
0: நாங்க ஒண்ணு போய் சொல்லீங்க இந்த போட்டோ வேணா பாருங்க. நீங்க
1: சார் இந்த போட்டோலாம் பாருங்க சார்.
3: ஹலோ, அவர் உள்ள ட்ரெஸ் மாத்துறாருங்க. ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போன் பண்றீங்களா?
4: கோவிந்த் என்னமாச்சு? நான் கோவிந்தோட குரல் கேட்டேன். ஏன் இப்படி உனக்கு கோவிந்த் கோவிந்தின் பிரம்ம பிடிச்சிருக்கு? நீதான் அவனை பத்தி கவலைப்படுறே தவிர அவனுக்கு உன்னை பத்தி கொஞ்சமாவது கவலை இருந்ததா இந்நேரம் வந்திருக்க மாட்டேன்.
5: இல்ல மேடம், நான் கோவிந்தோட குரலை கேட்டேன். எனக்கு அந்த குரல் நல்லா தெரியும்.
4: நீ இப்படி கோவிந்தையே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் பிரகாஷ் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்துல என்ன முடிவெடுக்க சொன்ன? இப்படி நாலு பேருக்கு முன்னால கூப்பிட்டு வச்சு நான் அவமானப்படுறதுக்கா?
5: என்னாச்சு?
4: ஒண்ணு இல்ல, யூஷுவல் சென்டிமெண்ட் தான். பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுவா.
1: அங்கெல்லாம் போக கூடாது. போடா போடா போடா.

0: கோவிந்த்.
1: யார் கோவிந்த்? ஏய் போடா.
0: கோவிந்த் கோவிந்த், நீ போய் தானே சொல்ற, நீ தான் என் கோவிந்த், நீ தான் என் கோவிந்த்.
1: இங்க பாருங்க, நீங்க யாரையும் நினைச்சு என்ன தப்பா கோவிந்த் கூப்பிடுறீங்க? என் பேர் மூர்த்தி. தரிசிச்சு உள்ள போங்க.
0: இல்ல, நீ என்ன ஏமாத்த முடியாது. நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, ஆனா நீ தொட்டா தெரியும், நீ பேசினா தெரியும், நீ தான் என் கோவிந்த்.
1: என்ன பேசுறீங்க?
2: என்ன
3: பேசுறீங்களா?
0: உரிமை இல்ல. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு அது மனசு இருக்காதா? அந்த மனசுல ஆசை இருக்காதா? அத பத்தி ஏன் நீங்க எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? குருடியா இருந்த எனக்கு கண்ணு கொடுத்துட்டு நீ எங்கேயோ போயிட்ட. நீ இல்லாத சமயத்துல டாக்டர் அம்மா சொன்னதெல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா இப்ப நான் உன்ன பாத்துட்டேன், இனிமே யார் சொல்றதே நான் கேட்க மாட்டேன்.
1: நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, நடந்தே தீரணும். அப்படி நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கலனா, ஒண்ணு நான் உயிரோட இருக்க மாட்டேன், இல்ல அத சும்மா விட மாட்டேன்.
4: பிரகாஷ், டோன்ட் டாக்.
1: இங்க யார் பேசுறத நீ கேட்க நான் தயாரா இல்ல. இப்ப நான் பேசுறத மட்டும்தான் இங்க எல்லாரும் கேட்கணும். பூர்த்தி, உயிருக்கு உயிரா நேசிச்ச உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சுட்டதா? இங்க யாரும் கத்தக்கூடாது. நீ கஸ்தூரியை காதலிக்கிற நீங்க எல்லா நோட்டை நிரூபிச்சிட்டேன்னா என் கல்யாணம் தரையெல்லாம் நடக்கும். செய்தியா
4: சொல்லு பிரகாஷ், நான் என்ன செய்யணும் சொல்ற?
1: நீ கஸ்தூரியை லவ் பண்ணல, இந்த அக்னி மேல சத்தியமா சொல்றான்.

0: சத்தியமா சொல்றேன், நான் கத்தூரி எல்லாம் பண்றேன்.
1: கத்தூரி மேல உனக்கு விருப்பமே இல்லைன்னு அந்த தாலி மேல சத்தியமா சொல்லு.
0: இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், கஸ்தூரி மேல எனக்கு விருப்பமே கிடையாது.
1: கஸ்தூரிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு செத்து போன உங்க அம்மா மேல ஆணையா சொல்றா?
0: என் அம்மா மேல மட்டும் என்னடா, என் மேலையும் சேர்த்து சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு கஸ்தூரிய கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. எனக்கும் கஸ்தூரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
1: அப்படின்னா என் மேல சத்தியம் பண்றா? உன் மேல நம்ம பிரெஞ்சு மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றா?
2: என்ன யோசிக்கிறேன், சத்தியம் பண்ணு.
3: கஸ்தூரியை காதலிக்கல சொல்ற, சத்தியம் பண்ணு.
0: முடியாதுங்க.
4: ஏன், அதான் ஏன் பண்ண முடியாது?
0: டே பிரகாஷ், வேணாண்டா, என்னை இந்த சத்தியம் மட்டும் பண்ண சொல்லாத. ஏ, இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரியும், அந்த கோவிந்த் இறந்துட்டான். இப்ப உன் முன்னாடி நிற்கிறது உன் ஃப்ரெண்டு மூர்த்தி. நீ காதலிச்ச, நீ காதலிக்கிற இந்த பொண்ண அந்த கோவிந்த் நினைச்சு பார்த்தது கூட, தெரியாம நினைச்சு பார்த்தது கூட பாவம் நினைக்கிறவன். நீ சந்தோஷமா இருந்த, அதுதானடா எனக்கு சந்தோஷம். டேய், நீ என்ன என்ன கேள்டா, ஆனா உண்மையில சத்தியம் மட்டும் பண்ண சொல்லாத. உண்மையில நான் பொய் சத்தியம் பண்ணி உனக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது.
1: எனக்கு தெரியும்டா, உன்னால சத்தியம் பண்ண முடியாதுன்னு. என் விருப்பம் தான் உன் சந்தோஷம்னு. நீ மனசார காதலிச்ச பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறிய. நானும் உன்ன மாதிரிதான்டா உன் மேல உயிரிய வச்சிருக்கேன். மூர்த்தி, நீ நல்லா இருக்கணும், கஸ்தூரியோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும்.
5: செட்டு பறக்குது குத்தாலத்தில், கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில், ராசாதி யாரும் இல்ல ஒரு வட்டாரத்தில், நானும் உள்ள கொட்டாரத்தில் காதல் தீ.
6: நேயர்கள், இதுவரை மகாலட்சுமி இன்டர்நேஷனல்ஸ் வழங்கிய நிலவே முகம் காட்டு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள்.
5: செட்டு பறக்குது குத்தாலத்தில், கொட்டம் அடிக்குது.
6: திரைக்கதை வசனம், இயக்கம் மு களஞ்சியம்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: 102.3 பாட்டுக்கு
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து வரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை முதன்முறையாக கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர் ஒரு பிரபலமான பாடலோட சரணத்தில் வர பாடல் வரிகளை நான் சொல்லுவேன். அது என்ன பாடல், அந்த பாடலோட முதல் வரி என்னன்னு நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சி கொள்ள போகலாம். அதற்கு முன் நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

0: அரசாட்சி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி பாடிய பாடல் அது. தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நேயர்கள் காத்திருக்காங்க, வாங்க போகலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம், துவரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: என்னங்க
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: அரே

0: இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம், இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே, இது நியாயமா? அறவே இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம், இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல்.
1: எப்போ வந்த படங்க இது?
0: இது 2000களில் வந்த படம். சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க, நன்றி.
0: நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வலதா.
0: பாடல்
2: வந்து மின்னல சார்.
0: ஓகே,
2: ஹலோ,
0: சொல்லுங்க, கேக்குது. படம் வந்து மின்னலே, பாடல் வரி என்ன? முதல் வரி
2: அழகிய தீயேன்னு ஒரு சில பாட்டு.
0: அதேதான், சூப்பர், ரொம்ப நன்றிம்மா. நன்றி.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: மின்னலை திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் டிமி இணைந்து பாடிய பாடல் அது. வாலியின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். பாட்டு புது நிகழ்ச்சியில் வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வாழ்க வளத்துடன் செய்வீங்க.
3: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
4: முயற்சி பண்றேன்.
3: காதல் பார்வையில் பூமி வேறுதான், மார்கழி வேர்க்கும், சித்திரை குளிரும், மாறுதல் இங்கேதான்.
4: புதிய படம்?
3: ஆமாங்க ஐயா.
4: வந்தீங்கன்னா புதிய படம் தெரியாது, பழைய பாடல் கொடுத்தா உதவியா இருக்கு. வாய்ப்பு
3: ரொம்ப நன்றிங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குது.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பட்டி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேங்க ஐயா.
3: பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: இன்னொரு முறை சொல்லுங்க.
3: காதல் பார்வையில் பூமி வேறுதான், மார்கழி வேர்க்கும், சித்திரை குளிரும், மாறுதல் இங்கேதான்.
5: கார்த்திகி பாடம் தானே?
3: இல்லைங்க ஐயா.
5: சரிங்க ஐயா,
3: நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
6: ஹலோ. வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
3: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
3: பாடல் ஒரு கேட்டீங்களா?
6: மார்கழி வேர்க்கும், சித்திரை குளிரும், மாறுதல்
3: இங்கேதான். அதுதான் பாடல் வரி. முதல் வரியும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
6: பஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் வரமாட்டேன், கொஞ்சம் குழு கொடுங்க.

0: பாடல் ஆல்மோஸ்ட் பாடிட்டீங்க, க்ளூ கேட்குறீங்க, அடுத்த நேர்கிட்ட கேட்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: சரி,
0: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்யா.
0: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பேட்டை கோபால்.
0: பாடல் வரி கேட்டிங்களா?
2: யார் நடிச்சது? கிடையாது,
0: இது விக்ரம் அவர் நடிச்சது, சியான் விக்ரம் அவர் நடித்த படம்.
2: சரிங்க, அடுத்த வாய்ப்பு கொடுத்துலாங்க.
0: ரொம்ப நன்றிங்கய்யா.

0: சாமுராய் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் அது. வைரமுத்துவின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். ஒரு நேர் சரணத்தில் வந்த வரியை பார்த்து பாடல் கரெக்டாக பாடிட்டாரு, ஆனால் அவருக்கு முதல் வரி ஞாபகம் வரவில்லை. ஸோ அடுத்த பாடல் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேட்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: சொல்லுங்க சார், பார்ப்போம். முடிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா இது பண்ணீங்க.
0: சரி, முயற்சி செய்யுங்க. நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன், எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய்.
1: வணக்கம்
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில பேசுறேன் சார்.
0: இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு விளையாடி
2: இருக்கீங்களா சார்? வாரம் வாரம் வருவேன்.
0: அப்ப புது நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே.
2: சக்கரை நிலவே யூத் பாட்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, போன்ல மட்டும் பேசுங்க. யாரெங்கிருந்து பேசுறீங்க? கரெக்ட், சக்கரை நிலவே பாட்டு தான். நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: நான் என் பேர் அஸ்விதா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன்.
0: ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறீங்களா?
3: ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுறேன். ஆமாம்,
0: பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டாக பாடல் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா.
3: ஓகே.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலக

0: அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915154.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: இம்மாதம் 30ஆம் தேதி,
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: ஆகஸ்ட் 5ஆம் தேதி.
2: யூத் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடலது வைரமுத்துவின் வரிகளில், மணி சர்மா இசையில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கும் பாட்டுப்புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். பாட்டுப்புதிர் நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 0444 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: திருவெட்டூர் பத்மாவதி சார. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா. உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
3: போடு சார்.
2: இந்த ஒரு ஜென்மம் போதாது, ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது, அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது.
3: தொடர்ந்து
2: கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
4: சார் முதல்லே கட் ஆயிடுச்சு சார், நீங்க பேசினது கட் பண்ணிட்டீங்க. நான் நல்லா இருக்கேன் சார்.
2: அப்படிங்களா? பாடல் வரி கேட்டிங்களா?
4: வா கேட்டேன் சார்.
2: என்ன பாடல்?
4: ஏதோ ஏதோ ஒன்று என்னை கேட்கும், அந்த சாங் தானே சார்?
2: அதே சாங் தான்.
4: அதானா?
2: அதேதான், அதேதான், கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி.
4: நன்றி சார், நன்றி.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல் அது. வாலியின் வரியில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்
3: சார். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரி சொல்லுங்களா?
4: சொல்லுங்க சார், கொஞ்சம் பழைய பாடல்களா சொல்லுங்க வரிகளை.
3: அப்படிங்களா? ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திடுவேன், அதை இறப்பினிலும் மறு பிறப்பினிலும் என்றும் நினைத்திருப்பேன்.
4: இது பழைய பாடல் சார்.
3: ரொம்ப பழைய பாடல்.
4: ரொம்ப பழைய. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க சார்.
3: ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால்

0: இணைந்திருப்பேன்.
1: இல்ல சார், தெரியல.
0: தெரியலீங்களா? சரி, நல்ல முயற்சி, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்,
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லுங்களா?
2: சொல்லுங்க.
0: கண்ணே என் கண்ணே, நான் உன்னை காணாமல் வானும் இம்மண்ணும் பொய்யாக கண்டேனே.
2: பாட்டு வந்து நம்ம சொல்லணுமா?
0: ஆமாங்க சார்.
2: நல்ல வரியை வந்து நல்லா அழகா திருப்பி சொல்றீங்க, கண்டுபிடிக்காத மாதிரி.
0: பரவாயில்ல சார், ஒரு சில பேருக்கு பாடல் வரி கேட்டாலே தெரிஞ்சிடுமே.
2: பத்து பாட்டு வந்து தெரிஞ்ச வரி, ஆனால் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல, இது எனக்கு கண்டுபிடிக்க முடியல.
0: சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா, கேட்டிங்களா?
3: சொல்லுங்க, கொஞ்சம் புரியல பார்த்தா சொல்லுங்க சார், பார்ப்போம்.
0: அப்படிங்களா, சரி சொல்றேன் கேளுங்க. கண்ணே என் கண்ணே, நான் உன்னை காணாமல் வானும் இம்மண்ணும் பொய்யாக கண்டேனே. இந்த பாடலை பாடியவர் ஹரிஷ் ராகவேந்திரா. இல்லை சார், பழைய படம் தான், 2000s வெளியே வந்த படம். இல்லைங்க சார. நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலு.
0: வணக்கம். நிறைய நேயர்கள் முயற்சி பண்ணி அந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, வாங்க கேட்கலாம், அது என்ன பாடல்?

0: அயன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மகதி இணைந்து பாடிய பாடல் அது. வைரமுத்துவின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கிட்டத்தட்ட பாட்டுப்புதிர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னே சொல்லலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: சார், நான் பானு, ஆவடியிலேருந்து பேசுறேன் சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லுங்களா?
1: ஆ சார், ஒரே நிமிஷம் சார், சார் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க சார். மூணு பாட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க லைன் வந்து கூட எடுக்கவே இல்லை சார்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார், கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
0: அப்படிங்களா? சரி, இது
1: அனைத்து நிகழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். எல்லாத்துக்கும் எனக்கு மறமாந்து நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: சொல்லுங்க சார், கேளுங்க சார், நான் சொல்றேன். தெரிஞ்சு
0: ஓகே. கேரளத்து கதக்களி ஆடணும் போல் தோணுதே, எனக்கும் இருக்குது அந்த கிறுக்கு.
1: படம் பேர் சார்.
0: சூப்பர், பாடல் வரி சொல்லிடுங்க.
1: படம் பேரே, பாடல் வரி வந்து டக்குன்னு வர மாட்டேங்குதே.
0: ஒன்னும் பிரச்சனை இல்லை,
1: கேரளத்து கதக்களி ஆடணும் போல்.
0: அதேதான் அதேதான், முதல் வரி மட்டும் நீங்க கரெக்டா சொல்லிடுங்க, அவ்வளவுதான். சரி ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்போம், அவங்க முதல் வரி சொல்றாங்க. ஏன்னா நீங்க பாடலாக கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிம்மா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: சார், நடராஜன் சார், புத்தகரம்.
0: பாடல் வரி கேட்டீங்களா சார்? அவங்க பாடல் வரி சொல்லிட்டாங்க, பாடலோட முதல் வரியை நீங்க சொல்லுங்க.
2: மனசுக்குள்ளே ராகம் வந்துச்சா வந்துச்சா, அந்த பாடல்.
0: அதே பாடல் தான். ரொம்ப நன்றி சார்.
2: ஓகே சார்,

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல்.

அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

மார்னிங் லிஸ்னர்ஸ், 5 மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். சாட்டர்டே எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நாஸ்டால்ஜிக்காக உங்களை ஃபீல் பண்ண வைக்க, அப்படியே அந்த மெமரிஸ் இருக்கே, அந்த நாட்கள் இருக்கே, நம்ம வாழ்ந்த காலங்கள் இருக்கே, அப்போல்லாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பிரியமான ஒருத்தவங்க நமக்கு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட நினைவாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் வச்சுருப்போம். அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே வரும் இல்லையா. அந்த விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீங்க Facebookல நான் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கேயும் போய் கமெண்ட் பண்ணலாம். நீங்க இல்ல எனக்கு வந்து ஒரு நல்ல நான் ஃபீல் பண்ணது உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952030353 2838987171. ஸோ இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பர்சனலாக என் கூட ஷேரும் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிகழ்ச்சியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டு நான் ஃபீல் பண்ணுறதுக்காக பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். பிஃபோர் தட் ஐயையோ ஆனந்தமே, எஸ் வீக்கெண்ட்னாலே ஆனந்தம் தான். லெட்ஸ் என்ஜாய் திஸ் சாங். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு கும்கியிலேருந்து வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: 5:07 ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டு இருக்கீங்க பூந்தென்றல். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஆசாசியா நமக்காக ஒருத்தவங்க ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதை, அந்த சுவாரஸ்யமான அந்த நினைவுகள், இதெல்லாமே வந்து யார்கிட்டயாவது எப்பயாவது சொல்லணும்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் அட்டா அதை நம்ம சொல்லியிருப்போமா அப்படின்னு கேட்டால் நான் என்னென்னா சொல்லியிருப்போம். பட் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கோம்ல, அதை யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும், அவங்கள இந்த டைம்ல நினைவு கூறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ் 2952-0353-2838-9871 எஸ் லிசனர் லைனில் இருக்காங்க, அவங்களோட பேசலாமா? ஹலோ. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல், ஜாலியாக ஃபன்லாம் பண்ணாமல் டயல் பண்ணி அழகாக என் கூட பேசுங்க. ஆக்சுவலாக இந்த டாபிக் ஏன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அதுக்குள்ள லிசனர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேம் நான் ஆவடிலேருந்து பானு பேசுறேன்.
0: சொல்லுங்க பானு.
1: மேம் நாங்க ராயபுரத்துல குடியிருந்தோம் மேம்.
0: ஓகே.
1: அப்போ ஒருத்தவங்க வந்து பாம்பேக்காரவங்க அங்க வந்து பக்கத்துல வீட்டு வந்து குடி வந்தாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல. அவங்க வந்து பாம்பேல ஹிந்தி தான் பேசுவாங்க, நாங்க தமிழ் பேசுவோம், எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து எங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, நாங்களும் அவங்க பேரு ரொம்ப க்ளோஸ்
0: ஆயிட்டோம்.
1: ஆமாங்க மேம். ஒரு வாட்டி எங்க சின்ன பொண்ணெல்லாம் ரொம்ப வச்சுப்பாங்க, அவங்க பாசமா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் பாம்பேக்கே போற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க லவ் பண்ணிட்டு தான் வந்தாங்க இங்க, மேரேஜ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பாம்பேக்கே போற மாதிரி ஆன உடனே என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு மேலச்சிடமா ஒரு கண்ணாடி ஒண்ணு கொடுத்துருக்கோம். அது நான் இன்னமும் வச்சிருக்கேங்க மேம்.
0: எத்தனை வருஷம் இருக்கும்?
1: ஒரு 18 ஆச்சுங்க மேம் அவங்க போய்.
0: ஓகே. பானு அவங்களோட பேர் என்னன்னு தெரியுமா, சொல்லுவீங்களா?
1: அவங்க பேரு வந்து, அவங்க ஹஸ்பண்ட் பேரு நிக்கில்.
0: ஓகே.
1: அவங்க வைஃப் பேரு வந்து பாபின்னு அவரே கூப்பிடுவாரு மேம் அவங்கள.
0: ஓகே.
1: அவங்க பேரு.
0: ஓகே. எப்பெல்லாம் அந்த கண்ணாடி பாக்குறீங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த நினைவு நட்பு எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா?
1: ஆமாங்க மேடம். ஆமாங்க
0: மேடம். சம மொமெண்ட்ங்க. அது கண்ணாடிய பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் கிட்ட இந்த சூப்பரான ஸ்டோரிய ஷேர் பண்ணுங்க.
1: ஓகே மேம்.
0: நன்றி பானு. நன்றி. ஆக்சுவலா பாருங்களேன் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு அவங்க சொன்ன விஷயம். அண்ட் அடுத்த லிசனர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: நேத்து
0: கொடுத்த கிஃப்ட பத்தி நம்ம இன்னைக்கு பேசல கலா. சோ இன்னொரு நாள் பேசுவோமா இந்த விஷயம்?

0: நன்றிமா. ஹலோ, வணக்கம்.
1: கார்த்திக் பேசலாம்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
1: நான் வந்து இது வச்சிருக்கேன், பென்னு வச்சிருக்கேன்.
0: ஓகே, யாரோட பென்னு, யார் வாங்கி கொடுத்தா, எந்த மொமெண்ட்ல அந்த அந்த பென் உங்க கையில வந்துச்சு?
1: வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், சோ அவ இப்ப இல்ல டச்ல, ஆனா அவங்க சொல்லிட்டு நான் பென்னு வச்சிருக்கேன்.
0: ஓகே, சோ இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க? என்ன பென்னு? நன்றி கார்த்திக், இந்த தருணத்துல எனக்கு அந்த ஹீரோ பென்னை ஞாபகப்படுத்தினதுக்கு, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நிறைய நிறைய விஷயங்கள் மனசுல புதஞ்சிருக்கும், எடுத்து வெளில போடுறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்னர்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு பல ஞாபகங்களை கொடுத்துட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலு கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர், ஷார்ட் அண்ட் ஸ்வீடா சீக்கிரம் முடிச்சிடலாமா? சொல்லுங்க.
2: ஷூர் மேம். என்னுடைய சித்தப்பா வந்து எனக்காக ஒரு வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தாரு.
0: ஓகே,
2: காலேஜ் படிக்கும் போது அவருடைய நினைவா இன்னைக்கு வரைக்கும் கூட வச்சிருக்கேன். பாக்கும்போது
0: எத்தனை வருஷம் ஆறுது?
2: எனக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது மேம்.
0: எத்தனை வருஷம் ஆகுது அந்த வாட்ச் கொடுத்த உங்ககிட்ட?
2: ஒரு
0: 7 இயர்ஸ்
2: இருக்கும்.
0: 7 இயர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே ஓகே சந்திரசேகர், தேங்க்யூ சோ மச். அது ஒரு பொருள் மட்டும் இல்ல, என்னோட பொக்கிஷங்க, பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அழகான நினைவுகளை சேமிச்சு வச்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப பாய்டிக்கா, ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா, நிறைய விஷயங்கள் ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு ஏன் இந்த டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு தோணுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை நான் வந்து இந்த பாட்டுக்கு அப்புறம் உங்க கூட ஷேர் பண்றேன். பிஃபோர் தட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியை என் கூட ஷேர் பண்ணணும். அந்த பொருளை கொடுத்தவங்க யாரு, எந்த மொமெண்ட்ல கொடுத்தாங்க அப்படின்றத எங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2952033538389781க்கு கால் பண்ணி ஜாலியா அந்த கதையை சூப்பரா எங்க கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ உங்களுக்காக செம்ம பாட்டு காத்துட்டு இருக்கு. எஸ், நீதானே என் பொன் வசந்தம்ல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: 5:18 ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
1: சைதாப்பேட்டில ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்க ஆனந்த்.
1: மேடம் எனக்கு வந்து 97 ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணாப்ல கதிர்வேல்னு.
0: ஓகே, என்ன கிஃப்ட் கொடுத்தாரு?
1: அது ஒரு பொம்மை மேடம், செல்ஃப்ல வைக்கிற மாதிரி.
0: ஓகே, செல்ஃப்ல வைக்கிற ஷோ பீஸ். ஓகே,
1: செல்ஃப்ல கவர் பண்ணி. அவர் நினைவா?
0: ஓகே, இன்னும் வச்சிருக்கீங்களா?
1: இன்னும் வச்சிருக்கேன் மேடம், 27-28 வருஷம் ஆகுது மேடம்.
0: இன்னும் நீங்க ஃப்ரெண்டா தான் இருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்கீங்களா?
1: ஃப்ரெண்ட் தான் மேடம், கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2 பசங்க அவருக்கு.
0: ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்னஸ் இப்ப இல்ல இல்லையா?
1: ஆமா, அந்த மாதிரி க்ளோஸ் இல்ல, ஆனா வந்து அந்த கிஃப்ட் இன்னும் நினைவா வச்சிருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். கதிர் கொடுத்த கிஃப்ட் தானே?
1: கதிர்வேல் மேடம்,
0: கதிர்வேல். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் ஆனந்த், தேங்க்யூ
1: மேடம்,
0: தேங்க்யூ. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ,
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செங்கொண்டம் சந்தானம்.
0: சந்தானம், சொல்லுங்க. நீங்க இன்னும் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிட்டு இருக்க?
2: பொக்கிஷமா வச்சிருக்கிறது ஒரு சின்ன பஸ் ஒன்று வச்சிருக்கேன் மேடம்.
0: ஓகே, யார் கொடுத்தது, எப்ப வாங்கினது, இல்ல என்ன அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன?
2: 30 இருக்கும்.
0: ஓகே,
2: அவருக்கே
0: செம கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.

0: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். எல்லா நேயர்களுக்கும் அன்பும் நன்றிகளும் மேடம்.
1: ஓகே ஓகே
0: ஆயிரத்தி
1: ஓகே.
0: தொள்ளாயிரத்தி 1969 ஒரு ஜெர்மன்காரர் எனக்கு வந்து தாஜ்மஹால் முன்னாடி போட்டோ எடுத்து அந்த போட்டோ கொடுத்தார் மேடம்.
1: ஓகே
0: ஓகே. 30 வருஷம் இருந்தது கூடவே.
1: சூப்பர்.
0: 1979 வரலாம்.
1: பைபிள்
0: வந்து 1979 ஒருத்தர் கொடுத்தாரு.
1: ஓகே.
0: 1 வருஷமா அவர் ஞாபகமா இருக்கு மேடம்.
1: ஓகே.
0: 48 வருஷம் ஆயிடுச்சு மேடம்.
1: சம சம நிறைய இது மாதிரி நிறைய வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
0: நன்றி.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம். மீனாட்சி சொல்லுங்க.
3: எங்க அப்பா இல்ல, பிறந்துட்டாங்க.
1: பத்திரமா வச்சுக்கோங்க மீனாட்சி. பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலாக நான் சொன்னல இந்த கதை எதுக்காக இந்த டாபிக் ஏன் இதை பேசணும் அப்படின்னு. நானும் என்னோட ஃப்ரெண்டும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோம். திடீர்னு ஒரு புது செயினும் ஒரு டாலரும் போட்டிருந்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏ, இது எப்படி வாங்கினேன், என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவள் சொன்னா, இது வந்து அப்பா எனக்கு கொடுத்த கிஃப்டே, எனக்கு தெரியாமல் எப்போ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவள் எனக்கு க்ளோஸ் தான். அப்போ வந்து அப்பா இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட பீரோவை ஓப்பன் பண்ணால் அங்க ரெண்டு இது இருந்துச்சு, ரெண்டு பார்சல் மாதிரி இருந்துச்சு. அதை ஒன்றில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப எனக்கும் என் தங்கைக்கும் சேர்த்து ஒரு செயின், எனக்கு இந்த பெண்டன்ட்டோட, அவளுக்கு வேற ஒரு பெண்டன்ட்டோட அப்பா வச்சு கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன் அப்பா வந்து ஞாபகமாக முன்னாடியே ஏன் இதை கொடுக்கலன்னா, அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி கம்மியாயிட்டே வந்துச்சுடி. ஸோ அந்த டைமில் வந்து அப்பாவுக்கு இதை எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், அவர் வாங்கி வச்சதே மறந்துட்டுருக்கார் போல. அவரோட ஷெல்ஃபை, பீரோ ஷெல்ஃபை கிளியர் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறத. இட்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்பாக்கள் மட்டும்தான், தன் குழந்தைங்க எவ்வளோ பெருசானாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டேவே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக போச்சு. ஸோ எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த விஷயங்கள், எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது பண்ணது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அன்றைக்கி ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு சின்ன பொருள் தான், அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. நம்ம ஏன் இதை லிஸ்னஸ் கிட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு தோணுறதுனால தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன். ஹலோ மனோகரன், லைன்ல இருக்கீங்களா?
4: ஆ, கொஞ்சம் கொஞ்சம் இது தவறி இது பண்ணுங்க மேடம். அந்த தலைப்பு என்ன இருக்கா சொல்லுங்க.
1: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: பார்த்திபன்.
5: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன் பார்த்திபன், சொல்லுங்க.
5: நன்றி.
1: அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம்.
6: வணக்கங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: திருநெல்வேலி கணபதிங்க.
1: சொல்லுங்க கணபதி.
6: நான் அடிக்கடி நான் ஷோரூம்ல போவாங்க, டைமண்ட் ஷோரூம்ல தாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு வாட்டி வந்து அவர் கடைக்காரர் ஒரு பேனா கொடுத்தாரு, ட்ரெஸ் எடுத்து 20 வருஷம் ஒன்னு கூட வச்சுருக்காங்க அந்த பேனா.
1: ஓகே,
6: காஸ்ட்லியான பேனா,
1: ரொம்ப காஸ்ட்லியான பேனா. ஓகே, கிஃப்டா கொடுத்தது அது அங்க? நன்றி நன்றி நன்றி.
6: நன்றி.
1: நிறைய பொக்கிஷங்கள் நம்ம கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அது பொக்கிஷமா இல்லையான்றது, அது அதோ அது கொடுத்த டைமு, அந்த யார் கொடுத்தாங்க, இப்போ அவங்க நம்ம கூட இருக்காங்களா அப்படி

0: இல்லையா அப்படின்றத வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். ரொம்ப நெருக்கமானவங்க, பிரியமானவங்க, பாசமானவங்க, அன்பானவங்க நமக்காக ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேம்மா, நீங்கள் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு வாட்சி வாங்கி கொடுத்தாங்கம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிம்மா?
1: 30 வருஷம்
0: ஆமா.
1: அது வரைக்கும் நான் ஒன்றும் பத்திரமா, ஏன்னா அப்பா சாவி கொடுத்தாரு, பத்திரமா வச்சுட்டு ஏன்னா போன வந்த காட்டினு அவரை பாத்துக்கிற மாதிரி பாத்துருப்போம்மா.
0: ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா.
1: நன்றி, நன்றி.
0: நெக்ஸ்ட் லிசனர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே.
2: எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது என்னோட தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு.
0: ஓகே.
2: அவங்களுக்கு அப்பா. அவங்க ரெண்டு பேருமே பஞ்சமில்ல வேலை பார்த்தாங்க மேம், திண்டுக்கல்ல.
0: ஓகே.
2: அவங்க அப்பா நல்ல ஒரு க்ளோஸ் ஆயிட்டாங்க எங்களோட. அப்போ வந்து சால் ஒண்ணு பரிசு கொடுத்தாங்க மேம், அதை இன்னமும் பத்திரமா வச்சிருக்கேன். 28 வருஷத்துக்கு மேலதான் ஆகும் அது.
0: ஓகே.
2: அவங்க ஞாபகமா நான் இன்னமும் வச்சிருக்கேன். அவங்க ஊரு வந்து மாயவரத்துல சேண்டிருப்புன்னு ஊரு. அவரு பேரு சிவாஜி, அந்த அப்பாவோட பேரு. அவங்ககிட்ட அவங்க பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் இன்னும் கான்டாக்ட்லதான் இருக்கேன் மேடம். சேண்டிருப்புல விஜயலட்சுமி அப்படின்ட்டு அவங்கள்ட்டலாம் இன்னும் நல்லா பேசிட்டு தான் இருக்கேன் மேடம்.
0: அவங்க கொடுத்த சால்வை
2: இப்போ அவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்பா அது ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன் மேடம்.
0: அது பார்க்கும் போதெல்லாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்ல?
2: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: நன்றிமா, நன்றி.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: நிச்சயமா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தது அப்படின்னும் போது அது ரொம்ப ஸ்பெஷலான தான் ஃபீல் ஆகும் இல்லையா?
2: ஆமா மேம், இன்னமும் வச்சிருக்கேன் மேம், பீரோல பத்திரமா வச்சிருக்கேன் மேம்.
0: ஓகேமா, பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றிமா.
2: ஓகே மேம், நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: குட் ஈவினிங். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
0: சொல்லுங்க,
3: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஹேமலதா.
3: எனக்கு வந்து என்னோட பையன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த சாரி தான் இன்னும் நான் பத்திரமா. அது
0: எத்தனை வருஷம் ஆகுது?
3: அது ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல ஆகுது.
0: 15 வருஷம் ஆகுது. என்ன போட ஏதாவது பட்டு சாரி ஸ்பெஷல் அந்த மாதிரி ஏதாவது?
3: ஒரு சிஃபான் சாரி மாதிரி ஒரு கிரீன் கலர்ல ஒரு போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாப்ல.
0: அதை உடுத்தும் போதெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவீங்க?
3: அப்படியே அந்த குழந்தைய மனசுக்குள்ள வயிற்றுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்த அந்த ஃபீலிங் அந்த புடவை கட்டும் போதெல்லாம் இருக்கும் மேம்.
0: சூப்பர், ஓகே ஹேம்லதா, நன்றி.
3: அப்பா வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் விட பையன் வாங்கி கொடுத்தது இன்னும் பெரிய இதுவா இருக்கு.
0: அது வந்து மகன்களை பெற்ற தாய்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு உணர்வு. நிஜமாவே அது வந்து அப்படிதான் இருக்கும். நன்றிமா.
3: தேங்க்யூ மேம், நீங்க சொன்னோடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது.
0: நன்றிமா, நன்றி
3: மேம். தேங்க்யூ,
0: தேங்க்யூ. அடுத்த லிசனர், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பலம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சிவகுமார், சொல்லுங்க.
4: அதாவது 1992 எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஃபைல் ஒன்னு கொடுத்தாருங்க மேடம்.
0: ஓகே.
4: அந்த ஃபைல்ல தான் இப்ப காலேஜ் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாமே வச்சுக்கிட்டு பாதுகாப்பா வச்சிருக்கேன். அது வந்து ஒரு பிரிவு உபச்சார விழாவோட கொடுத்தாங்க.
0: ஓகே.
4: அந்த மீட்டிங் போட்டு கொடுத்தாங்க, அது இன்னமும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
0: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு.
4: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி. And lots of memories இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என் லைஃப்பில் இருந்ததோ, எங்கள் பாட்டி யூஸ் பண்ண வானல் இருக்குல்ல, அந்த வானலை மேலே எனக்கு ரொம்ப ஆசை. அது ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வானலியில் வந்து என்ன வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். எனக்கு பொதுவாகவே சின்ன சின்ன பொருட்கள் இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்க பொருட்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி பாட்டி இருந்ததுக்கப்புறம் பாத்ரூம் இதெல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டது தான் அந்த வானலி. அந்த வானலியில் நாங்கள் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஏதோ தெரியல, அதில் சமைச்சா பாட்டியோட கைப்பக்குவம் நமக்கு வரும் அப்படின்லாம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் அந்த வானலி நான் வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த மாதிரி பயங்கர ஹார்ட்

0: டச்சிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். நான் நிறைய பேர் ரொம்ப அழகழகான ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சூப்பரான நட்பு, அன்பு, பாசம்னு நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டுட்டே இருக்கு. எஸ், இன்னும் நிறைய பேசலாம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

5:35 ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. வந்து எஃபில போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ ஹரிஹரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அண்ணா வந்து ஒரு டேபிள் ஃபேன் என்கிட்ட கொடுத்துருந்தாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ நான் அதை அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அவர் போய் கொஞ்ச நாளில் ஒரு 3-4 வருஷம் கழித்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த ரொம்ப சேடாக ஷேர் பண்ணியிருக்காரு. பட் அவர் கொடுத்துட்டு போன அந்த ஃபேனை நான் இன்னும் பத்திரமாக பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருனா, என்னோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சேகர் ஜோதி கிருஷ்ணன். இவங்க ரெண்டு பேருமே 1994 என் கூட படித்தாங்க. படிக்க முடிக்கும்போது ஒரு ஹீரோ பென் அப்படின்னு ஒரு பென் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பென்னும் ஒரு கர்ச்சீஃபும் எனக்கு கிஃப்ட், எனக்கு வந்து அவங்களோட மெமரியாக என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களோட ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்றத அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு வீரராகவன் அவருக்கு ஒரு சாய்பாபா படம் கொடுத்துருந்தாராம். அதோட சேர்த்து ஒரு குட்டி விநாயகர் ஸ்டாச்சுவும் கொடுத்துருந்தாரு. அதையுமே நான் நட்பின் அடையாளமாக பாதுகாத்துட்டு வரேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பிரபு, அவங்களோட அக்கா பேர் வந்து உமாதேவி. அவங்க 45 இயர்ஸ்க்கு முன்னாடி மகாபலிபுரமுக்கு சுற்றுலா போயிருக்காங்க. ஸோ அங்கே போன இடத்துல அங்கேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கல்லை நாங்கள் இன்னுமே வந்து பத்திரமா வச்சு பாதுகாத்துட்ருக்கோம். அந்த கல்லை வந்து நாங்கள் ஏதாவது இடிக்கிறதுக்கு தட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எங்கள் அக்காவோட மெமரியாக எங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ மெமரிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன, மற்றவங்களுக்கு அது ஒரு சாதாரண பொருள், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கல் வந்து அவங்க அக்காவோட ஒரு ஞாபகம், அவங்களோட ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு பயங்கரமான ஃபீலிங்க. அதை சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வீரராகவனுக்கு பாரதியார் கவிதைகளை 50 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு கொடுத்துருந்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு பரிசு என்னோட பெட்டகத்தில் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடராஜன் சுப்பையா, எஸ் அப்பா அம்மா பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் நமக்கு கொடுத்த விஷயங்கள் எப்பவுமே ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி இவர் அவங்களோட அப்பாவோட வாட்சை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் நடராஜன் சுப்பையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சிங்கப்பூரில் என்னோடய பர்த்டேக்காக அவரோட ஃப்ரெண்டு ஒரு மோதிரம் கொடுத்துருக்காரு. அது 40 வருஷம் ஆகுது, இன்னுமே நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ் இன்னும் நிறையா மெசேஜஸ் இருக்குது. பிஃபோர் தட் நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே அந்த மெசேஜஸ்லாம் படிச்சுட்டு திரும்பவும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடிய அழகிய சாங் தான் ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு தெரியல, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க கேட்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி

0: நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: 0951522709. I repeat, 0951522709. Write to us on feedbackamc1@gmail.com. That is feedbackamc1@gmail.com. Bye.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு இதான் டானு.
2: உங்களை 9:15 என் இனிய பொண்ணு லாவேல மீட் பண்றேன்.

0: பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுப்பிரபாதம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கி கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆடி பூத்தது திரைப்படத்திற்காக டி கே கலா, பி எஸ் சசிரேகா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலாவந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெய்வம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டி.எம். சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஜி தேவராஜன்.

பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:30 மணிக்கான மாநில செய்திகள். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று

0: தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின்கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கேயும் உயரல. 200 யூனிட் ஃப்ரீ அப்படியே தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா இருந்திருக்காங்க. அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தல, சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின்கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வலைகளும் தவறான தகவல் வந்திருக்கு. அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள் இல்லை. சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை இருக்கும்.
0: தேர்தலின் போது தாவேக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம்

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாய 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியில் இருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ்குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 6:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக தனுஷ் பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன்

0: கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மரியான் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

என் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெள்ளக்காரதுரை திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். ஷஹாப் ஃபரிதி மற்றும் சின்மை இணைந்து பாடிய பாடல், கார்த்திக் நேத்தா வரிகளில், ஜிப்ரான் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்கணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாயும் புலி திரைப்படத்திற்காக அர்மான் மலிக் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் டி இமான் இசையில்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 தமிழில் செய்திகள்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம்

0: உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள், புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமை செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாரநாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சாரநாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சாரநாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சாரநாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் 3வது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க

0: என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவிலிருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 2.3 பாட்டுக்கு இட்டான்.

0: காவியத்தலைவன் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். பாவிஜயின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எல்லார் வீட்டிலும் மண்ணடுப்பு தான், பொன்னடுப்பு இல்லம்பாங்க. அதுபோல வாழ்க்கை என்பது சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்ததுதான். ஒருவருடைய துயரங்களை மென்மையாக்குவதற்கு உண்மையான வழி அவருக்கு ஆறுதல் அளிப்பதுதான் என்கிறார் மாண்டெயின் என்ற அறிஞர். பலருக்கும் வரக்கூடிய உடல்நல கோளாறுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மன அழுத்தம்தான்ங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் மன அழுத்தத்தால் ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் அதுவே அதிகமாகும் போது தலைவலி முதல் இதய நோய் வரை வர காரணமாகுது. வேலை நேரம், அதாவது நமது அன்றாட அலுவல் பணிகளை செய்யும் நேரத்தில் வரும் மன அழுத்தம் வாழ்நாள் ஆயுளையே குறைச்சிடுதுன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
2: வீரமணி ஐயா,
3: ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கும். அன்றாட வாழ்வில் நேர்மறையான சிந்தனைக்கு திரும்ப 7-8 மணி நேர தூக்கம் தேவை. நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம் மனதில் உள்ள

0: நம்பிக்கையற்ற எண்ணங்களும் மன அழுத்தம் ஏற்பட காரணம். இதை அன்றாடம் செய்யும் உடற்பயிற்சிகள் மூலம் தடுக்கலாம் என்கின்றனர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். காலை நேரத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி நாள் முழுக்க நம்மளை உற்சாகமாக வைத்திருக்கும், மூளை தடுமாற்றம் ஏற்படாமல் மன அழுத்தத்தை தவிர்க்கும். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவற்றை நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட வெளி கொட்டிடணும். வெண்டிலேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம் மூளையில் சுரக்கும் செரட்டோனின் அளவை பொறுத்தே நமது எண்ணம் செயல்பாடு இருக்கும். தினசரி நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் செரட்டோனின் அளவை நிர்ணயிக்கின்றன. வைட்டமின் பி உள்ள சிறுதானிய உணவு மற்றும் பயறு வகைகளில் இதை அதிகரிக்கும் ஆற்றல் உள்ளது. பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, கீரை வகைகள், ஒமேகா 3 உள்ள உணவு வகைகள் நரம்புகளையும் மூளையையும் சுறுசுறுப்பாக வைத்து மன அழுத்தம் வராமல் தடுக்கும். எப்பவாவது மன அழுத்தம் அதிகரிச்சதுன்னா பிடித்தமான இசையை கேட்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யணும். ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்ய முற்பட்டால் எந்த வேலையையும் திறம்பட செய்ய முடியாது. வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய டென்ஷன் மூலம் படபடப்பு குறைய ஒரு நிமிடம் வரை ஆகும். அந்த ஒரு நிமிடத்தில் எதையும் செய்யாமல் மனதை நிதானமான நிலைக்கு கொண்டு வரணும்.
1: வீரமணி ஐயா,
0: ஒரு 5 நொடிகள் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடணும். ஆழ் மூச்சு பயிற்சி செய்தால் டென்ஷன் குறையும். குறைந்து சாதாரண நிலைக்கு வந்த பிறகு வேலையை தொடரணும். செய்யும் வேலைக்கு இடையே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறு இடைவெளி விடணும். 60 முதல் 70 நிமிடங்கள் மட்டுமே ஒரு வேலையை நம் மூளை தொடர்ந்து செய்யும். அதற்கு பிறகு சோர்ந்து விடும். ஃபெட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதனால ஒரு மாற்றம், ஒரு ஓய்வு தேவை. இதுக்காகத்தான் எந்த வேலை செய்தாலும் திட்டமிடணும். குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும். தினசரி, வார, மாத வேலைகளை அட்டவணை போட்டு அதன்படி அதை செய்து முடிக்கணும். கணினியில் வேலை பார்ப்பவர்களை 30 நிமிடத்துக்கு ஒரு முறை மரம், பயிர், பச்சையை பார்க்க சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு நல்லதான். அதுபோலத்தான் இடையில இடையில ஒரு மாற்றம், அது நமது உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் தேவையானது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:35. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் அர்ஜய் யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஐ திரைப்படத்திற்காக சின்மை மற்றும் சித் ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். கபிலனின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலனுடன் இணைந்து யுகபாரதியின் வரிகளில்.

நேரம் 7:44. இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ், நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல். பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: பாட்டுக்கு இட்டான் டான்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் காற்று வெளியீடு திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் மற்றும் சின்மை இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான் செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்லை, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை

0: விடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டுருக்குறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்கிட்டேருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிருது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்குள் நான். வணக்கம் நேர்களே, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் எனக்குள் நான் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 8:05 மிக சிறந்த ஆளுமைகளோடு இந்த நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய தீராத ஒரு தாகத்தால், ஒரு முயற்சியால் தனக்கென ஒரு அடையாளத்தை இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் சிறந்த ஆளுமைகளை கொண்டு வந்து நாம வார வாரம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அடைச்சிட்டு வந்து சிறப்பு செய்கிறோம். அப்படி இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றிருப்பவர் திரைப்பட பாடலாசிரியர் திரு ஆப்பா ராசா அவர்கள். தன்னுடைய இலக்கியம் குறித்தும் தான் கடந்து வந்த இந்த இலக்கிய பயணத்தை

0: குறித்தும், எங்கோ ஒரு மூலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஒருத்தர் பாடலாசிரியர் தான் வரணுன்ற ஒரு பெரிய கனவுகளோடு சென்னையை நோக்கி வந்தவர். அவருடைய கனவுகள் அவர் நினைச்ச மாதிரியே ஈடேறிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். அவரோடு நாம் நம்முடைய பயணத்தை தொடரலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: அதாவது ராஜா

0: பாடல்களை எழுதி முடிச்சிருக்கீங்க.
1: நான் ஒரு 82 பாடல்கள் எழுதி முடிச்சிருப்பேன்.
0: இதில் தனி பாடல், அதாவது சினிமா இல்லாமல் இந்த யூடியூப்காக இந்த ஆல்பம் சாங்ஸ் மாதிரி இந்த மாதிரி எழுதின பாடல்கள்
1: அது ஒரு 40 இருக்கும்.
0: இதில் மக்கள் மனசில் ரொம்பவும் வெகுவாக கவர்ந்த பாடல்கள் அந்த 40 இருந்தால் அதில் நீங்கள் எதற்கு முதல் இடம் கொடுப்பீங்க? நீங்கள் கொடுக்கறது, மக்கள் கொடுத்தது, மக்கள் பார்த்தது, வரவேற்புன்றது வேற. ஒரு ஆத்மார்த்தமாக நம்மளுடைய படைப்புக்கு நாமளே ஒரு மதிப்பெண்ணும்ல.
1: அதுக்கு நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு நான் சந்தோஷ் தயாநிதி இசையில் சோனி மியூசிக்கில் வந்துச்சு. அது ஏன் அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவில் உழலக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சி சத்யா மியூசிக் டைரக்டரோட இசையில் வந்து அம்பேத்கர் பற்றி ஒரு ஆல்பம் பண்ணோம். மொதல் 3 பாட்டு இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. என்னோட ரொம்ப முக்கியமாக பாடல்களாக நான் கருதக்கூடியது. எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், இப்படி பொதுவுடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதில் நீங்கள் குறிப்பிட்டு பகிரணும்னு நினச்சிங்கன்னா எந்த பாடலை இப்போ நம்ம நேயர்களோட பகிர்ந்துப்பீங்க?
1: அது ரிலீஸ் ஆகாதான பாட்டு தான் நிறையா இருக்குது. துயரங்களாலே உயிரெரித்தோம், விதி இதுதானோ என நினைத்தோம், சிறு மூச்சில் வாழும் பிணமாக தினம் யாம் ஏங்கினோம், எங்கள் சாப கதைகளை கேட்க ஒரு தோள் வேண்டினோம், நாங்கள் இறைவனின் பிழையா இது விடுகதையா, அறிவினிலே சுடர் கொடுத்தாய் விரல் வெளியே இருள் கிழித்தாய்னு அம்பேத்கரை பற்றியான ஒரு பாட்டு. நான் எழுதினதிலே இவ்வளோ கமர்ஷியல் பாடல்கள் எழுதினாலும் இந்த நாட்டோட மிக முக்கியமான ஒரு தலைவனை பற்றி எழுதுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான்.
0: அதே மாதிரி நீங்கள் ஒரு இது சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய இந்த குட்டி பட்டாசு பாடல் இல்லாமல் வேற ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, காயமே வாழ்க்கை, இந்த பாடல் வரிகளை நம்முடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.
1: காயமே வாழ்க்கையா, அது வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு சொல்லப்பட்ட சூழல் என்னென்னா, அம்மா யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு அது தொடர்பாக பேசணும்னு ஒரு ஹைவேல நடந்து ரோடை கிராஸ் பண்ணுறப்ப அவளுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. புது வாழ்க்கை, பழைய மனிதர்கள், சொந்த அப்பா எப்படியாவது நமக்கு கிடச்சிருவாரு, அம்மா கிடச்சிருவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு ஏற்கனவே பல்வேறு காயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஆசையாசையாக வர்றப்ப அவளுக்கு ஒரு பெரும் விபத்து நடந்து உயிருக்கு போராடக்கூடிய சூழலில் அந்த பாட்டு வருதுன்னு சூழல் சொன்னாங்க. காயமே வாழ்க்கையா என் பிழை இல்லையே, போதுமே ஏக்கமும் கீறுதே என்னையே, காணலாகி போகுமா காணலும் தீருமா, ஆழமான ஆசைகள் வானமாகி தூருமான்னு அதில் வரும். அதில் அந்த காயமே வாழ்க்கையா என் பிழை இல்லையே, போதுமே ஏக்கமும் கீறுதே என்னையே அப்படின்ற அந்த குறிப்பிட்ட வரியை வந்து ஒரு பீரியடில் வந்து இன்ஸ்டாவில் அவ்வளோ பேர் ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. நிறைய வீடியோஸ் தொடர்பாக இருந்துச்சு. எழுதுனதில் பிடிச்ச பாடல்கள் அது ஒன்று.
0: அதாவது நீங்கள் எழுதுனதில் உங்களுக்கு பிடிச்ச வரி?
1: ஆமாம்.

0: ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கும் உங்களோட நெருங்கி பழகிய பழைய நட்பு வட்டம் உங்களை ஜெயபாரதி அப்படின்ற ஒரு அடையாளத்தோட தான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த புடைப்பெயருக்கான காரணம் யார் இந்த ஜெயபாரதி?
1: அது வந்து ஆர்வக்கோளாறுல வச்ச பேரு. சென்னையிலேருந்து வர்றப்ப அப்போ வந்து புனைப்பெயர்களில் கவிதைகளிலோ அல்லது மற்ற விஷயங்களோ எழுதுறது ரொம்ப பிரபலமாக இருந்த காலகட்டங்கள்னு. நானும் வெள்ளந்தியா மனுஷனாக ஊர்லேருந்து வந்த பையன் இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு புனைப்பெயரில் எழுதி நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஆளாக வளர்ந்து நாட்டை நட்டமாக நிமித்தணும்னு நான் வந்து ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்த பீரியடு. அப்போ எனக்கு கவிதை இருந்துச்சு, கவிதை எழுதுக்கான கருப்பொருள் இருந்துச்சு, அது வேகம் இருந்துச்சு, ரத்தத்தில் சூடு இருந்துச்சு, புனைப்பெயர் மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. சரி, அதனால் ஊரில் இருக்கும்போதே ஒரு புனைப்பெயரோடு தான் இங்கே வந்து இருந்தேன். இப்பையும் என்னுடைய நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அதாவது நான் சொல்கிறது யூஜி பீரியடில் பழகின நண்பர்கள், யாராவது என்னுடைய பழைய பெயரை கூப்பிட்டாங்கன்னா எனக்கு டக்குனு என் மனசு வேறு மாதிரி போயிடும். பகுத்தறிவாளனான நான் கடவுளுக்கு நிகராக வச்சிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் ஒருத்தவங்களோட பேர் தான் ஜெயந்தி. அவங்களுடைய அப்பா பாரதியாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காலகட்டங்களில் ஜெயபாரதி என்ற பேர் வச்சுருந்தேன். பட் அவங்க எப்பயுமே என்னுடைய மனசில் கடவுளுக்கு நிகராக தான் இருப்பாங்க, அதில் இருந்து மாற்றுக்கிறதும்ல. ஆனால் பாரதியார் மீதில் நிறைய மறு விமர்சனங்கள் இருந்தனால நான் அந்த புனைப்பேர்லேருந்து எழுதிட்டு இயற்பெயருக்கே போயிட்டேன். நான் பிஜி படிக்கும் போது தினமணியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அப்பயே நான் எழுத ஆரம்பித்தனால என்னோட நேரடி பேரில் தான் எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து என்னோடய இயற்பெயருக்கே வந்துட்டேன்.
0: இப்போ அடுத்து நான் கேட்க போகிறது என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்துலேருந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், வைரமுத்து அப்படின்ற ஒருவருடைய அந்த ஒரு பாதிப்பு தான் உங்களை வந்து தொடர்ந்து வாசிக்க வச்சுருக்குது, தொடர்ந்து பாடல்கள் எழுத்து வச்சுருக்குது. நம்ம எது செஞ்சாலும் நமக்கு ஏதோ ஒரு பற்றுக்கொடி வேணுன்ற போது, யாரால நீ இப்படி வந்த, எதை பார்த்து இப்படி வந்த அப்படின்னு யார் கேள்வி கேட்டாலும், நான் வைரமுத்து பார்த்து தான் வந்தேன், வைரமுத்து சார் மாதிரி இருக்கணும் அப்படி. வைரமுத்து கிட்ட

0: இருந்து உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்.
1: திரைப்பட பாடல் 1000 இருக்கு. நான் ஒரு 8500 பாடல்கள் அவர் எழுதியிருந்தாருன்னா அதில் 1000 முத்தான பாடல்கள் என்னால் சொல்ல முடியும். நான் 1000 பாடல்கள்னு அவரே ஒரு தனித்தொப்பு போட்டிருக்காரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வைரமுத்தோட மிக முக்கியமான பாடல்களே ஒரு 1000 இருக்கும்.
0: அதில் உங்களை கவர்ந்த ஏதாவது ஒரு பாடல், அதனுடைய வரி உங்களுக்கு பிடிச்சது, எல்லாத்தையும் சொல்லலாம், நமக்கு நேரம் இருக்காது.
1: ஆக்சுவலாக அவருடைய மொத்த பாடல்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் மக்களுடைய வாழ்வியல் இதை ஒரு பாட்டு சொல்லியிருந்தா அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிடிச்சி போயிடும். அதில் வந்து காட்டு புளி அடிச்சு காட்டு ரசா வாரா வாரான்னு ஒரு பாட்டு, செங்கசூளக்காரா செங்கசூளக்காரான்னு ஒரு பாட்டு, காடு பொட்ட காடு செங்காத்து வீசும் காடுன்னு ஒரு பாட்டு, இந்த மாதிரியான பாட்டு. இந்த மூணு பாட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுலேயே இன்னொன்று ஒரு பாட்டு இருக்கும், போராளே பொண்ணு தாய் புலவுளவென்று கண்ணீர் விட்டுன்னு ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ராஜடி சாங் ஒன்று இருக்கும். இதெல்லாம் அந்த மண்ணோட மக்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு டீட்டெயில்டாக வைரமுத்து பதிவு பண்ணியிருப்பார். இந்த 4 பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கருத்தம்மா படத்தில் வந்து அந்த பாடல் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சுனே சொல்லலாம். பெண் சிசு கொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம், படம் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம், இந்த பாடல் மக்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. வைரமுத்துக்கு அப்புறமும் இன்னும் நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. அப்படி அடுத்த கவிஞராக நான் உங்ககிட்ட முன்வைக்கிறது கவிஞர் அறிவுமதி. அவருடைய பாடல்களில் உங்களை ரொம்ப வெகுவாக கவர்ந்தது?
1: அறிவுமதி பாடல்களில் வெகுவாக கவர்ந்தது அவருடைய விவரிப்புகள் தான். கண்ணாலே மெய்யா மெய்யா பாட்டில் வந்து தலையணை முழுதும் கூந்தல் அலைதான், தலையணை முழுதும் கூந்தல் அலைதான், 20 விரலும் தீயின் கிளைதான் ஒரு எழுதியிருப்பார். ஃபோக் சாங்கில் வந்து ஏணி வச்சு ஏன் உசிரை எட்டி பார்க்காத என் மீசையில் சிக்கிக்குச்சு பட்டு பாவாடன்னு எழுதியிருப்பாரு. பொய் சொல்லக்கூடாது காதலி பாட்டில் வந்து ஒரு மழை என்பது ஒரு துளி தானா கண்ணே, நீ ஒற்றை கடலா நீ ஒற்றை துளியா கோடி கடலா உண்மை சொல்லடி பெண்ணன் எழுதியிருப்பாரு. அவருடைய அந்த விவரிப்பு அவருடைய கவிதைத்தனம் வந்து அது வந்து ஒரு அவருடைய தனித்த அடையாளம்னு நான் நினைப்பேன். அறிவுமதி
0: அறிவுமதி சார்.

0: அடுத்தது மு மேத்தா ஐயா.
1: மு மேத்தா அவர், ஆமாம், எல்லா பேரும் ராஜராஜ சோழன் பாட்டை கேட்பாங்க. இல்லை அவருக்கு வேறு சில இது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலில் பேசுகிறப்பயே எனக்கு எந்த இடம் வரும் அப்படின்னா, அந்த வேலைக்காரன் படத்தில் வந்து முழு பாடல்களும் அவர் தான். ஷாஜகானின் காதிலே ராம காதை ஊதலாம், மாறிப்போகும் வாழ்விலே மதங்கள் ஒன்று சேரலாம் வரி இருக்கும். அதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் வந்து ஊர்லேருந்து வந்த ஒருத்தவனுடைய மனநிலையை ரொம்ப அற்புதமாக, அதில் எதிர்க்கக்கூடிய சில வரிகளும் இருக்குது. இருந்தாலும் ஒரு வெள்ளந்தியான மனுஷனுடைய பட்டணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளந்தியான கிராமத்து மனுஷனுடைய உணர்வை ரொம்ப பிரமாதமாக மேத்தா சார் பதிவு பண்ணியிருப்பார்.
0: பழனி பாரதி,
1: பழனி பாரதி ஒரு கட்டத்தில் திரையை வந்து கட்டி ஆண்டார். ஆனந்த வெள்ளத்தில் நான் மூழ்கும் நேரத்தில் மூச்சுக்கும் திண்டாடினேன், வீழ்கின்ற வேகத்தில் தீப்பற்றி கொள்கின்ற விண்மீனை போலாகினேன் அப்படின்னு எழுதியிருப்பார். கண்களா மின்னலா ஊஞ்சலான்னு ஒரு பாட்டில், அது ரொம்ப அற்புதமான கற்பனை. அதே மாதிரி இளங்காத்து தான் வீசுதில், மலர்த்தொடுக்கும் நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்னை இல்லா பிள்ளை கண்டால், பிள்ளை இல்லா அன்னை கண்டால், ஒற்றை குயிலின் சோகம் கண்டால், அச்சச்சச்சோன்னு ஒரு பாட்டு இருக்கும், ஒரு வரி எழுதியிருப்பார். இரவு பகலை தேட இதயம் உன்னை தேடன்னு ஒரு. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் பழனி பாரதி ரொம்ப நொறுக்கி எடுத்திருப்பார்.
0: கபிலன்,
1: கபிலன்ட்ட பிடிச்ச விஷயம் அவருக்கு சென்னை தமிழை யானா பாடல்கள் அவர் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, சென்னையோட வாழ்க்கையை ரொம்ப அச்சாசலாக பதிவு பண்ணுறதுக்கு கபிலன் ஒரு பெரிய ஊக்க சக்தியாக தான் இருந்தாருங்க. அவரோட எங்கள் ஊர் மெட்ராஸு, அதுக்கு நாங்கள் தானே அட்ரஸு, நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்க முடியாத பாட்டு. ஃபஸ்ட் டைம் நான் கேட்டப்போ எனக்கு எல்லாம் புல்லரிச்சு போச்சு. பாட்டு சத்தம், டேப்பு சத்தம், கானா பாட்டு, காதை சத்தம், ஆக மொத்தம் வாழுவோமே இசையோட தான், போஸ்டர் வெட்டி கூட்டம் போட்டு ஓட்டு போட்டு வேட்டை கேட்டு ஏமாற்றமே எங்கள் பண்பாடு தான், உழைக்கும் இனமே ஜெயித்திடும் ஒரு நாள், விழித்து இருந்தால் விரைவில் வருமே அந்த திருநாள்னு ஒன்று பதிவு பண்ணியிருப்பார். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவர் இந்த சென்னை மொழியை, சென்னையோட மக்களுடைய வாழ்க்கையை எழுதுனதில் ரொம்ப முக்கியமான ஆள்.
0: யுகபாரதி,
1: யுகபாரதி ஒரு தனித்துவமான கிராமத்து மொழி அவர்கிட்ட இருந்துச்சு. குறிப்பாக கிராமத்து மொழினாலே அது சவுத் தமிழ்நாட்டோட ஸ்லாங்கு தான் எல்லா பேரும் நினச்சிருந்தப்ப, அவர் தஞ்சாவூர் மண்ணோட மக்களையும் மொழியையும் எடுத்துகிட்டு அதை பண்ணார். அதில் அவர் தனித்துவமாக இருந்தார். இருந்தாலும் அவருடைய பீரியடில் வந்த பாடல்களில், அவருடைய பீரியடில் இப்போயும் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காரு, அவருடைய பாடல்களில் இருக்கக்கூடிய தனித்துவம் கவிதை நடை அப்படி நான் நினைக்கிறேன்.
0: அப்படி அவர் அந்த தனித்துவமான கவிதை நடையோடு எழுதின பாடல்களில் உங்களை ரொம்ப வெகுவாக பாதித்தது?
1: அப்படி முக்கியமான கோழி குண்டு, கண்ணு கோபப்பழ உதடு, அந்த அதில் வரக்கூடிய பெண் மீதான கற்பனை என்னென்னு, அருந்தவாளு குறும்பு தேலு ஆனாலு நீ ஏஞ்சலுன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பார். அது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ஒரு

0: காதலோடைய கற்பனையை காதலில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணோட மனநிலையை ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. மோகம் ஒரு நாடகம் போடுது, வேணாம் அதை பார்க்காத, சூடாக பல செய்திகள் கூறுது, நீயும் தலையாட்டாத அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரொம்ப எளிமையாக ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை சொல்கிறதுல யுகபாரதி கெட்டிக்காரர்.
1: விவேக்,
0: விவேக்கு நவீன பாடல்களில் இருக்கிற தமிழ் அடையாளத்தோட முகவரி அவர். தழும்ப போட்டு அதை ஆறாமல் மின்ன வச்சான்னு ஒரு வரி வரும், அது அற்புதமான வரி. உதரும் விதையில் செதறி விழுந்து முளைச்சு போச்சுன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பார். இப்படி நிறைய கற்பனைகள் விவேக்கிட்ட நம்ம பார்க்கலாம். அவர் தனித்துவமான பாடலாசிரியர்.
1: இதை தாண்டி இத்தனை கவிஞர்கள் சினிமாவில் எல்லாராலையும் அடையாளப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு, இப்போ வைரமுத்துனா யாருன்னு தெரியும், அறிவுமதினா யாருன்னு தெரியும், மூமேத்தனா தெரியும்.

0: இப்போது நிறைய கவிஞர்களெல்லாம் வளர்ந்துட்டு வராங்க இல்லையா. ஸோ அப்படி வளரக்கூடிய கவிஞர்கள், அதுவும் குறிப்பாக பெண் கவிஞர்களில் உங்களுக்கு உங்களை பாதித்த யாராவது ஒருவருடைய கவிதை?
1: நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் திரும்பவும் பாடல்கள் பற்றி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கவிதைகள் இல்லை,
0: பாடல்கள் தான்.
1: ஆமாம், இப்போ சமீபமாக கிருத்திகா நெல்சன் எழுதுகிறாங்க, உமாதேவி, தமயந்தி, ஆண்டாள் பிரியதர்ஷினி, தாமரை, ரோகிணி, இந்த மாதிரி நட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதில் உமாதேவி அக்காவுடைய பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மரகத மாலை நேரம்னு ஒரு பாட்டோட பல்லவி எழுதியிருப்பாங்க, அந்த கற்பனையே ரொம்ப புதுசு. ஊட்டாத தாயின் கணக்கின்ற மார்போல் என் பெண்மை கிடக்கின்றதேன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரியான கற்பனைகள் வந்து அவங்களுடைய பெண் என்ற பார்வையிலிருந்து எழுதப்பட்டாலும், அனல் காயம் பறை ஓசை நம் வாழ்வின் கீதம் ஆகிடுமேன்னு அவங்களுடைய அரசியலை எழுதின இடங்களில் உமாதேவி உண்மையிலே வியக்க வச்சாங்க.
0: இப்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய கவிதைகள், அதிலிருந்து நம்ம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இவங்க இவங்க இப்படி தான். இப்போ எல்லா கவிஞர்களுக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும், நாம் அவங்களை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு அடையாளங்களோடு இது முடிஞ்சிருக்குது. இப்போது சொல்லுங்கள், உங்களுடைய முதல் திரைப்பட பாடல் எந்த படத்திற்காக எழுதப்பட்டது?
1: பற்றவத்தை நெருப்புன்றன்னு ஒரு படத்தில்.
0: காதல் பாடலா?
1: ஆஹா, அது வந்து ஒரு ரிவெஞ்ச் சாங். தீதும் தீதில்லை, யாதும் நேரில்லை, மோதிப்பாறு நட்டமில்லை, காயம் காணாத தோள்கள் இல்லை, வாழ்க்கை ஒன்றும் வட்டமில்லைன்னு ஒரு பல்லவி தொடங்கும் அந்த பாட்டு. அது ஒரு ரிவெஞ்ச் சாங் தான்.
0: இப்போ கடைசியாக எழுதின பாடல்?
1: கடைசியாக எழுதின பாட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எழுதினேன். எந்த இயக்குனர் எந்த ப்ரொடக்ஷன்னு சொல்ல வேணாம், பட் அது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சாங்கு அப்படி வச்சுக்கலாம்.
0: ரிலீஸ் ஆன படங்களில் வந்ததில் கடைசியாக எழுதின பாடல்
1: நிறைய இது எனக்கே மைண்டில் இருக்காது. நானும் ஸ்கூல் பையனா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு.
0: இல்லை, இவ்வளோ கவிதைகளை கடகடன்னு சொல்கிறீங்களே, அதனால்
1: அது வேற, இது வேற. சில நேரம் அந்த மறதி இருக்க, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லைன்னு வைரமுத்து எழுதியிருப்பார், அதை முழுக்க நான் ஏற்றுக்கிறேன். சில நேரம் மறந்தால் தான் அடுத்தடுத்து லிரிக் எழுதவும் முடியும்.
0: திரைப்பட பாடலாசிரியராக இருக்கிற நீங்கள் சில நேரங்களில் அந்த பாடல்கள் படமாக வரலை, இல்லை அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் பொழுது, அந்த வரிகளை அப்படியே கவிதைகளாக தொகுப்பா அந்த மாதிரி ஏதாவது வெளியிட்டிருக்கீங்களா, கவிதை தொகுப்பா?
1: இல்லை, ஆக்சுவலாக பாடல்கள் வேற, கவிதைகள் வேற. அதே மாதிரி தான் இதில் நிராகரிக்கப்பட்ட வரிகளை வந்து வேற ஒரு இசைக்கு அல்லது வேற ஒரு பாட்டுக்கு நான் வந்து பொருத்தி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம், அப்படி தான் நானும் பண்ணியிருந்திருக்கேன். அதை தொகுப்பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது, அதுக்கான தேவையும் இங்கே இல்லையே.
0: இதில் நிராகரிக்கப்பட்டது அடுத்ததில் பயன்படுத்தியாச்சு.
1: அது பயன்படுத்த, அது இல்லை, அது எப்படி நான் போகிற ட்ரெஸ்ஸும் நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸும் ஒன்றாயிருமா என்ன? அப்படி இல்லை, நான் சொல்ல வர்றது இந்த டியூனில் ஒரு கற்பனையை நம்ம எடுத்து வச்சுருந்துருப்போம், அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க. அதனால அடுத்த டியூனுக்கு இந்த கற்பனையை உள்ளுக்கு நுழைக்கலாமான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
0: முயற்சி தான்,
1: முயற்சி தான், அதோட அவ்வளோதான்.

0: பார்த்தேன் பழகிய விண்மீன் எங்கோ போகன்னு கபலியில் ஒரு பாட்டு வரும், யாரும் கண்டுக்காத ஒரு ஹிட் அண்ட் ஜெம் அது. அந்த பாட்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட் சாங். ரெண்டாவது இளங்காத்து வீசுதே, மூணாவது காட்டு புளி அடித்து காட்டு ராசா வாரம் வரா
1: சொல்லலாம், இன்னும் கூட சொல்லலாம், உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு நாள் பாட்டு கூட வாய்ப்பு இருக்குது.
0: நெஞ்சில் மாமழை நிமிர் படத்துலேருந்து, அதில் கள்ளக்குரல் பாடல் உள்ளே ஓடுதுன்னு ஒரு வரி வரும். எப்படி இந்த வரியை எழுதுனாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தலை பிச்சுக்கிட்டே இருப்பேன் நான்.
1: இங்கே இந்த வரிகள் சொல்லுங்கள்.
0: கள்ளக்குரல் பாடல் உள்ளே ஓடுது அப்படின்னு ஒரு வரி, கண்மூடி கண்மூடி நெஞ்சை தாளாட்டுது அப்படின்னு ஒன்று. ஒரு பாட்டுக்குள்ளே ஒருத்தவங்க நேரடியாக பாடுறத நம்மளால் முடிஞ்சுக்க முடியுது. அது உள்ளுக்க ஒரு கள்ளக்குரல் எப்படி வந்துச்சுன்னு அவங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கேள்வி. அந்த கேள்வியோட பாரம் தாங்க முடியாமல் நான்லாம் ஒவ்வொரு நாளும் நெனைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அது அப்படி ஒரு கற்பனை. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்லக்கூடாது காதலி,
1: பொய் சொன்னாலும் நீங்கள். ஆமாம், காதலி உங்களுடைய பாடல்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள்.
0: என்னோடலேருந்து பாடல்கள், காயமே வாழ்க்கையா என் பிள்ளை இல்லையே.

0: திரைப்பட பாடலாசிரியர் அப்பா ராசா அவர்கள் நம்ம விவத் பாரதியில் இருந்து தன்னுடைய விருப்பமான பாடலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நேயர் விருப்பம் மாதிரி உங்களுடைய விருப்பமா நீங்க சொல்லணும்னா நீங்க எந்த பாட்டு கேட்பீங்க?
1: வானம்

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி வந்துட்டுருக்குறோம். சொல்லுங்கள், உங்களுக்கு இங்கே வந்து இந்த அனுபவம் இது எப்படி இருந்தது?
1: ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, இந்த ரூமில் ரொம்ப ஏசி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில நேரம் நான் வந்து இந்த குளிரில் கடை கடக்கணும் பல்ல நடுங்கிட்டே ஒருவேளை நான் பேசியிருந்தேன்னா நான் ரொம்ப பணிவாக இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த குளிர் தான் அதுக்கு காரணம். அது ரொம்ப
0: வெயில் நிறைய சுட்டு
1: வெயில். ஆமாம் ஆமாம், ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. வெளியில் போனோம்னா பயங்கரமாக தோலே கருகிரும் போல இருக்கிறது வெயில். உள்ளுக்க வந்தோம்னா பல்லெல்லாம் நடுங்கிற மாதிரி குளிர். ரெண்டுக்கும் இடையில அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வர்ற அந்த அந்தரத்தில் நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் ரொம்ப அற்புதம். நான் இது வந்து மூணாவது முறை பேட்டி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இங்கே யூஜியில் நான் வந்து பார்த்து மிரண்ட ஒரு கட்டிடம், அது உள்ளுக்க வந்து பேட்டி கொடுக்கறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது.
0: ரொம்ப நன்றி பாடலாசிரியர், உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களுக்காக செலவு செஞ்சு எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு. சினிமா பாடல் அப்படின்றத நாம் வெறும் ஒளியால் மட்டுமே கேட்டு இசையால் மட்டுமே ரசிச்சிருக்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வரிகளுக்கு இவ்வளவு பெரிய வலிமை இருக்குதா அப்படின்றது இவங்கள மாதிரி பாடலாசிரியர்கள் சொல்லும்பொழுது தான் நமக்கு தெரியுது. ஒவ்வொரு வரியையும் அமர்ந்து அதனுடைய பொருள் என்ன, அது நம்முடைய மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது, இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா, இந்த கற்பனை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மை போலவே இருக்கக்கூடிய சக பாடலாசிரியர்களுடைய கவிதைகளை கூட, அந்த பாடல்களை கூட இப்படியெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்துட்ருக்கிறேன். எனக்குள் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. ஆனால் இங்கே அது தன்னை தாண்டி தன்னோடு பயணிக்கக்கூடிய சமகால மனிதர்களுடைய அந்த கருத்தியல்களையும் இங்கே கொண்டு வந்து முன் வச்சிருக்கக்கூடிய கவிஞர் பாடலாசிரியர் அவர்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மென்மேலும் நிறைய பாடல்கள் எழுதணும், தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் எங்களுக்காக நீங்கள் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த குட்டி பட்டாசு பாடல் எப்படி ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே எல்லாருடைய மனங்களையும் போய் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சோ அந்த மாதிரி திரைத்துறையிலையும் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் உங்களுடைய பாடல்கள் மனிதர்களுடைய மனதங்களை போய் உட்காந்து நிறைய வெற்றிகளையும் நிறைய பாராட்டுகளையும் கொடுக்கணுன்ற வாழ்த்துக்களை ஆத்மார்த்தமாக தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சியிலிருந்தும் விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: பாட்டுக்கு இட்டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

மணிமேகலை வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் நின்றாள். வந்தியத்தேவனும் புன்னகை புரிந்த வண்ணம் நின்றான். இந்த பெண்ணிடம் என்ன சொல்லிவிட்டு எப்படி தப்பிச் செல்வது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த சமயம் எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு குரல், அம்மா என்னை அழைத்தீர்களா என்று கேட்டது. இல்லையடி, உன் வேலையை பார் என்றாள் மணிமேகலை. உடனே அவளுடைய திகைப்பு நீங்கியது. சற்று முன் வந்தியத்தேவன் புகுந்து வந்த துவாரத்தின் அருகில் சென்று உட்பக்கத்தில் தாளையிட்டாள். பின்னர் வந்தியத்தேவனுக்கு சமிக்ஞை செய்து காட்டி அந்த அறையிலேயே சற்று தூரமாக அழைத்துச் சென்றாள். சட்டென்று திரும்பிச் சென்று, ஐயா உண்மையை சொல்லும், சந்திரமதி உம்மை அழைத்ததாக கூறினீரே, அது நிஜமா என்று கேட்டாள். ஆமம் மணி, எப்போது எங்கே பார்த்து உம்மை அழைத்தாள்

சற்று முன்னால்தான். அடுத்த அறையில் நான் குரங்கின் பின்னால் மறைந்து நின்றபோது நீங்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டு திரும்பினீர்கள். நீங்கள் திரும்பிய பிறகு அவள் என்னை பார்த்து, குரங்கே, நீ என்னுடைய அறைக்கு வந்திருக்கிறாயா? வேண்டாத சமயத்தில் வருகிறவர்களை பயமுறுத்தி அனுப்ப சௌகரியமாயிருக்கும் என்றாள். அது தங்கள் காதில் விழவில்லை போலிருக்கிறது. மணிமேகலை இளநகை புரிந்த வண்ணமாக, காதில் விழுந்திருந்தால் அவளை சும்மா விட்டிருப்பேனா என்றாள். இளவரசி, தங்கள் தோழி பேரில் கோபிப்பதில் என்ன பயன்?

0: ஆனால் குரங்கின் சேஷ்டையெல்லாம் உம்மிடம் இருக்கிறது. சில சமயம் மாந்தையைப் போல விழிக்கிறீர். சற்று முன்னால் இதோ இந்த கண்ணாடியில் எட்டி பார்த்து விழித்தது நீர்தானே?
1: ஆம் இளவரசி, நானே தான்.
0: எதற்காக உடனே பின்வாங்கி கதவை சாத்திக் கொண்டீர்?
1: இந்த கண்ணாடியில் என் முகத்துக்கு அருகில் ஒரு தேவகன்னிகை என் முகம் போல தெரிந்தது. அந்த தேவகன்னிகை என் முகத்தை பார்த்து பயந்து கொள்ளப் போகிறாளே என்று நான் பிடித்திருந்த யானை தந்தத்திலிருந்து கையை எடுத்தேன். கதவு தானாக சாத்திக் கொண்டது.
0: அந்த தேவகன்னிகை யார் என்பது உங்களுக்கு தெரியுமா?
1: அந்த க்ஷணம் எனக்கு தெரியவில்லை, பிறகு நினைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன்.
0: என்ன தெரிந்து கொண்டீர்?
1: நான் பார்த்தது தேவகன்னிகை அல்ல, தேவகன்னிகைகள் ஓடி வந்து அடிபணிவதற்குரிய மணிமேகலாதேவி, கடம்பூர் சம்புவரையரின் செல்வ குமாரி என்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஆருயிர் நண்பன் கந்தமாறனுடைய அருமை தங்கை என்பதும் நினைவுக்கு வந்தது. மணிமேகலையின் புருவங்கள் நெறித்தன. ஏளனமும் கோபமும் கலந்த புன்சிரிப்புடன்,
0: அப்படியா, என் தமையன் கந்தமாறன் தங்களுக்கு ஆருயிர் நண்பனா என்றாள்.
1: அதில் என்ன சந்தேகம் இளவரசி? 4 மாதங்களுக்கு முன்னால் நான் இங்கு ஒரு நாள் வந்திருந்தது நினைவில்லையா? அந்த புறத்துக்கு கூட வந்து தாய்மார்களுக்கு வணக்கம் செலுத்தினேனே, அது ஞாபகம் இல்லையா?
0: நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அதற்குள் மறந்து விடுமா?
1: அந்த வல்லவரையர் வந்தியத்தேவர் என்னும் வானர் குலத்து இளவரசர் தாங்கள்தானா?
0: ஆம் இளவரசி.
1: தங்குவதற்கு அரண்மனையும் ஆளுவதற்கு ராஜ்யமும் இல்லை, அரையன் என்ற குலப்பெயரை மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏழை நான் தான். ஒரு காலத்தில் தங்கள் தமையன் என்னிடம் தங்களை பற்றி எவ்வளவோ சொல்லியதுண்டு. ஒரு காலத்தில் நானும் கந்தமாறனும் வடபெண்ணை நதிக்கரையில் காவல் செய்து கொண்டிருந்த போது தங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவான். நானும் ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தேன், பிறகு அந்த எண்ணத்தை மறந்துவிட்டேன். மணிமேகலையின் உள்ளத்தில் ஓர் அதிசயமான எண்ணம் தோன்றியது. இவன் தன்னை குத்திக் கொல்ல முயன்றதாக கந்தமாறன் கூறினான். அது எதற்காக இருக்கும்? ஒருவேளை தன்னை பற்றியதாக இருக்குமோ? தன்னை இவனுக்கு மனம் செய்து கொடுக்கப் போவதில்லை என்று சொன்னதற்காக கந்தமாறனுடன் சண்டையிட்டிருப்பானோ? இந்த எண்ணம் அவள் உள்ளத்தில் இன்பப் புயலை உண்டாக்கியது. அதை அவள் கோபப் புயலாக மாற்றிக்கொண்டாள்.
0: ஐயா, பழைய கதையெல்லாம் இப்போது வேண்டாம். இந்த அரண்மனையில் நீர் கள்ளத்தனமாக புகுந்ததன் காரணத்தை சொல்லும். இல்லாவிடில் உடனே என் தோழியை அழைத்து தந்தைக்கு சொல்லி அனுப்ப வேணும் என்றாள்.
1: இளவரசி, நான் இங்கு வந்த காரணத்தை முன்பே சொன்னேனே. சில கொலைகாரர்கள் என்னை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்தபோது பூமியில் ஒரு துவாரம் தெரிந்தது. அது ஏதோ ரகசிய பாதை என்று அறிந்து கொண்டேன். அதன் வழியாக ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தபோது அந்த வழி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது.
0: ஐயா, சுத்த வீரர் என்றால் உமக்கே தகும். நானும் எத்தனையோ அசகாய சூரர்களை பற்றி கேட்டிருக்கிறேன், ஆனால் உம்மைப் போல ஓட்டத்தில் சூரனை பற்றி கேட்டதில்லை. உத்தரகுமாரன் உம்மிடம் பிச்சை வாங்க வேண்டியதுதான்.
1: வந்தியத்தேவன் மனதில் சுரீர் என்றது. தான் அசட்டுப் பெண் என்று நினைத்த மணிமேகலை இப்படி தன்னை குத்தி காட்டும்படி ஆகிவிட்டதல்லவா?
0: தேவி, அவர்கள் 7-8 பேர், நான் ஒருவன். அவர்கள் ஆயுதபாணிகள், என்னிடமே ஆயுதமே இல்லையே. என்னுடைய அருமை வேல் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போய்விட்டது.
1: ரொம்ப நல்லது. அந்த படுபாதக வேல் சிநேகிதனை பின்னால் இருந்து குத்தி கொள்ளும் வேல், ஆற்றோடு போனதே நல்லது.
0: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது.
1: அவன் பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் மணிமேகலை உண்மையை கூறிவிடும். கொலைகாரர்களிடமும் தப்புவதற்காக ஓடி வந்தீரா, கொலை செய்வதற்காக இங்கு வந்தீரா என்று கேட்டாள்.
0: வந்தியத்தேவன் தீயில் காலை வைத்தவனைப் போல துடித்து,
2: சிவசிவா நாராயணா, நான் யாரை கொலை செய்வதற்காக இங்கே வரவேணும்?
0: என் ஆருயிர் சிநேகிதரின் அருமை தங்கையா? எதற்காக என்றான்.
1: நான் என்ன கண்டேன்? அருமை சிநேகிதன் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறீரே.
0: அப்பேற்பட்ட அருமை சிநேகிதனின் பின்னால் இருந்து முதுகிலே குத்திக் கொள்வதற்கு நீர் முயலவில்லையா?
1: அது எதற்காகவோ அதே காரணத்துக்காக இங்கே யாரையேனும் கொலை செய்வதற்கு நீ வந்திருக்கலாம்.
0: கடவுளே, இது என்ன வீண் பழி!
1: நானா கந்தமாறனின் முதுகில் குத்தினேன்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னால் என் கையை வெட்டி கொண்டிருப்பேனே.
0: இளவரசி, இத்தகைய படுபாதகமான பொய்யை தங்களிடம் யார் கூறினார்கள்?
1: என் அண்ணனே கூறினான். வேறு யாராவது கூறியிருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன்.
0: கந்தமாறனா இப்படி கூறினான்?
1: அப்படியானால் நான் உண்மையிலேயே துர்பாகியசாலிதான். யாரோ அவனை முதுகிலே குத்தி தஞ்சாவூர் மதில் சுவருக்கு அருகில் போட்டிருந்தார்கள். மூர்ச்சையாகி கிடந்த அவனை நான் தூக்கி கொண்டு போய் சேந்தன் அமுதன் குடிசையில் சேர்த்து காப்பாற்றினேன்.
0: அதற்கு எனக்கு கிடைத்த வெகுமதியாயது.
1: இளவரசி, எதற்காக அவனை நான் கொல்ல முயன்றேனாம்?
0: ஏதாவது காரணம் சொன்னானா?
1: சொன்னான் சொன்னான். நீர் என் அழகை பழித்து அவலட்சணம் பிடித்தவள் என்று இகழ்ந்தீராம். தஞ்சாவூர் பெண்கள் என்னை விட அழகிகள் என்று சொன்னீராம். அதனால் கந்தமாறன் கோபம் கொண்டு உம்மை நன்றாக புடைத்தானாம். நேருக்கு நேர் சண்டையிட கையினால் ஆகாமல் பின்னால் இருந்து குத்தி விட்டீராம். இதெல்லாம் உண்மையா இல்லையா?
0: பொய், பொய், பயங்கரமான பொய். தங்களை அவலட்சணம் என்று சொல்வதற்கு முன்னால்

0: சொன்னால் என் நாக்கையே துண்டித்துக் கொண்டிருப்பேனே. கந்தமாறன் அல்லவா அவனுடைய சகோதரியை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். எதற்காக? ராஜ்யம் ஆளும் பேரரசர்கள் தங்களை மணந்து கொள்ள காத்திருப்பதால் தங்களை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். நீரும் அடியோடு என்னை மறந்து விட்டீராக்கும். என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. ஆனால் அது முதல் தங்களை என் அருமை சகோதரியாக கருதத் தொடங்கினேன். இளவரசி, உடனே கந்தமாறனிடம் என்னை அழைத்து போங்கள், அல்லது அவனை இங்கே அழையுங்கள். ஏன் இத்தகைய பெரும் பொய்யை அவன் சொன்னான் என்றாவது தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லது உண்மையிலேயே அவன் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த தப்பெண்ணத்தை போக்குகிறேன். தஞ்சாவூரில் ஆரம்பித்த காரியத்தை இங்கே பூர்த்தி செய்து விடலாம் என்று வந்தீராக்கும். அப்படியென்றால் அங்கே அவனை கொல்ல முயன்றீர், அந்த முயற்சி பலிக்கவில்லை. கடவுளே, கந்தமாறனை கொல்லுவதற்கு அவனுடைய அரண்மனையை தேடியா வருவேன்? இரகசிய வழியாக வந்தது வேறு எதற்காக? அதோ உற்று கேளுங்கள். என்னை கொல்ல வந்தவர்கள் அடுத்த அறையில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நடமாடும் சத்தமும் பேசும் குரல்களும் கேட்கவில்லையா? அவர்கள் எதற்காக உம்மை கொல்ல வர வேணும்? அவர்களை பார்த்தால் மந்திரவாதிகள் போலிருக்கிறது. ஒருவேளை நரபலி கொடுக்கும் கூட்டமாயிருக்கலாம். சகல லட்சணங்களும் பொருந்திய ராஜகுமாரனாகிய உம்மை அதற்காக பிடித்தார்கள் போலிருக்கிறது என்று கூறி மணிமேகலை சிரித்தாள். அதுதான் எனக்கும் அதிசயமாயிருக்கிறது. இந்த ஆந்தை விழிவிழிக்கும் குரங்கு மூஞ்சிக்காரனை அவர்கள் எதற்காக பிடிக்க வந்தார்கள் என்று தெரியவில்லை. உங்கள் பேச்சை கேட்ட பிறகு ஒரு சந்தேகம் முதிக்கிறது. ஒருவேளை என் நண்பன் கந்தமாறனே இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருப்பானோ என்று. அவனிடம் உடனே என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஒன்று, அவனுடைய தப்பபிப்பிராயத்தை போக்கிக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் என்னை அவன் கையினாலேயே கொன்றுவிடட்டும். கொலைகாரர்களை எதற்காக ஏவ வேண்டும்? அம்மணி, உடனே கந்தமாறனை அழைத்து விடுங்கள். ஐயா, அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கந்தமாறன் ஊரில் இல்லை. எங்கே போயிருக்கிறான்? காஞ்சிக்கு கரிகாலரை அழைத்து வர போயிருக்கிறான். நாளை இரவு எல்லோரும் இங்கு வந்து விடுவார்கள். அதுவரையில் என்னை இங்கேயே இருக்க சொல்லுகிறீர்களா? அது நியாயமல்ல. இங்கே இருக்க சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இங்கே பழுவூர் இளையராணி வந்து விடுவாள். பிறகு ஈ காக்கா இங்கே வர முடியாது. பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும். அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டந்துண்டமாய் வெட்டி போட்டு விடுவார். ஹா, அக்கிழவருக்குத்தான் பொண்டாட்டியின் பேரில் எவ்வளவு ஆசை என்று சொல்லி மணிமேகலை சிரித்தாள். வந்தியத்தேவன் முந்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நந்தினியின் மேற்பார்வையில தேறிக்கிட்டு வந்த கந்தமாறனை பார்க்க குந்தவை போயிருந்த கட்டம் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அச்சமயம் வீதியில ஒற்றன்னு குற்றம் சாட்டப்பட்ட பினாக்க பாணிய சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் இழுத்துக்கிட்டு போனதை மூணு பேரும் பார்த்தாங்க. என் சிநேகிதன் பெரிய இந்திரஜித்தனாயிற்றே, என்னையே ஏமாற்றியவன் இந்த ஆட்களிடமா சிக்கிக் கொள்வான்னு கந்தமாறன் கொஞ்சம் பெருமையாகவே பேசிட்டான் அல்லவா? இன்னமும் அவனை உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறீரே? இப்படி கேட்டு அவனை உசுப்பி விட்டா நந்தினி. தன்னை அசடுன்னு நினைச்சிடக்கூடாதே. துரோகியா போயிட்டான், ஆனாலும் என் மனத்தில் அவன் பேரில் உள்ள பிரியம் மாறவில்லை. இப்படி சொல்லி தன் பெருந்தன்மையை பறைசாற்றிக்கிட்டான். கத்திக்குத்து சம்பவத்தை அன்னைக்கு குந்தவியிடம் எப்படி வர்ணிச்சான் என்பதை நினைவுபடுத்திப்போம். வந்தியத்தேவன் செஞ்ச அசட்டுத்தனத்துக்காக சின்ன பழுவேட்டரையிடம் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வடவாற்றங்கடையோடு போனதாகவும், அவன் திருத்திட்டனமா மதில் சுவர் வழியா இறங்கி வந்ததாகவும், அதை பத்தி கேட்டதால ரெண்டு பேருக்கும் துவந்த யுத்தம் நடந்ததாகவும், மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சு திடீர்னு தன் முதுகில குத்திட்டதாகவும் கதை அளந்தான் அல்லவா? இதே விஷயத்த தன் தங்கைக்கு ஏத்த மாதிரி ஜோடனை பண்ணி சொன்னதை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு மட்டுமா, நமக்கும் தூக்கி வாரி போடுது. சில குறிப்புகள். முதன் முதல்ல வந்தியத்தேவனை பார்த்த பூங்குழலி அவன் முகம் ஆந்த மாதிரி சப்பட்டியா இருப்பதாக நினைச்சுக்கிட்டா. அப்புறம் அவன் தம் மீது சந்தேகப்பட்ட போது, உன்னை போன்ற ஆந்தையை நான் பார்த்ததே இல்லைன்னு கடுகடுப்பா சொன்னதையும் பார்த்தோம். வந்தியத்தேவனின் தட்டையான முகத்துல கண்கள் ஆந்தையின் கண்களை போல தோன்றி இருந்திருக்கலாம். ஆனா ஆந்தையின் விழித்திரை சொற்பமான ஒளியிலும் துல்லியமா பார்க்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. மற்ற பறவைகளுக்கு கண்கள் பக்கவாட்டில் இருக்கும், ஆந்தைக்கோ முகத்தின் முன்புறத்தில் இருக்கும். இதனால கண்களை உருட்டாம முழு தலையையும் திருப்பி பார்வையை செலுத்தும். மணிமேகலையை பொறுத்தவரை அவனிடம் குரங்கின் சேஷ்டை நிறைய இருக்குது. அப்பப்போ ஆந்த மாதிரி விழிக்கிறான். இது அவளுடைய பார்வை.

0: உத்தரகுமாரன் மகாபாரதத்தில் வரும் ஒரு வேடிக்கையான கதாபாத்திரம். இவனை வச்சு ஒரு சொலவடை இருக்குது, உத்தரகுமாரன் பௌருஷம். அஜ்ஞாத வாசத்தின் போது பாண்டவர்கள் மாறு வேடத்தில் விராட மன்னனின் அரண்மனையில் தங்கியிருந்தாங்க. அந்த மன்னனின் மகன் உத்தரகுமாரன் பெண்களிடம் வீரம் பேசி வந்ததால இவனுடைய வீரத்தை உத்தரகுமாரன் பௌருஷம்னு கேலியா பேசுறது நிலைச்சிட்டுது. புடைத்தான், அடித்து நொறுக்கினான். வேர்ச்சொல் புடை, இதன் பொருள் தட்டுதல். பொதுவா நைய புடைத்தான்னு சொல்வது உண்டு, நைய உடல் வலிக்க. சரி, கந்தமாறன் என்கிற கெட்டிக்காரனின் புடுகு இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே. நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்க, இங்க எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கோ. வெள்ள பார்வை வீசி விட்டு முன்னாடி இதை தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு வாய் கூட சாப்பிடல, தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது, உங்களை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இதை விட பெஸ்ட்டாக எதில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. கடல் படத்தில் நெஞ்சுக்குள்ளே சாங் அப்படி இருக்கும், மிஸ் யூ அப்படின்னு மூணு வார்த்தைகளை சொல்லாமல் இந்த பாட்டை யாருக்காவது அனுப்பிச்சு விட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம பாட்டு, வாங்க கேட்கலாம்.

மணி 22 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க என் இனிய பொன்னிலாவே. ஆக்சுவலாக வா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஸ்டார்ட்

0: பண்ணலாம் அப்படின்னா இப்படி சொல்லலாம், உயிர் வாழ முல்கூட ஒரு பறவையின் வீடாய் மாறிடுமே, உயிரே உன் பாதை மலராகும், நதி வாழும் மீன் கூட ஒரு நாளில் கடலை சேர்ந்திடுமே, மீனே கடலாக அழைக்கின்றேன், தாப பூவும் நான் தானே, பூவின் தாகம் நீதானே, வா லெட்ஸ் லிவ் திஸ் லைஃப் அப்படின்னு எவ்வளோ அழகாக லிரிக்கலாக சொல்லியிருக்காங்கல்ல, வாங்க கேட்கலாம்.
1: நான்

கேட்டால் இந்த சாங்கில் இருக்க இந்த லிரிக்கை சொன்னீங்கன்னா போதும். உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு, அஃப்கோர்ஸ் உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற ஆணோடு அப்படின்னு அழகாக மாற்றி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூ ஆர் த பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஃபீல் ஆகிடும். வாங்க இந்த பாட்டை கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல என் இனிய பொன்னிலாவே.

ஒன்பது மணி 34 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க என் இனிய பொன்னிலாவே. எஸ், ஆக்சுவலாக ஒரு சில பேரை பிரிஞ்சிடுவோம், வேண்டாம் நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவங்கள பார்க்கணும்னு தோணும், அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபீலை இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லை. எஸ், இந்த லிரிக்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். முதன்முறை கிள்ளி பார்த்தேன், முதன்முறை கண்ணில் வேர்த்தேன், எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன். சி, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன், நான் சொல்லிட்டு வந்துட்டேன், பட் இருந்தாலும் யூஆர் த ஒன் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம். பட் லிரிக்கலாக பார்த்தீங்கன்னா இது அல்டிமேட்டாக இருக்கும். சச் அ பியூட்டிஃபுல் சாங், எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஸ்டில் இட்ஸ் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ். அஃப்கோர்ஸ் ரஹ்மானோட மியூசிக், இந்த பாட்டோட விஷுவல் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். எத்தனை வாட்டி கேட்டாலும் இட்ஸ் கிவ்ஸ் அ சச் அ ஃபீலிங், அப்படியே ஒரு டைம் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இதில் மட்டும்தாங்க பாசிபிள். வாங்க கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் சுஜாதாவோட வாய்ஸில் முதல் முறை கேள்வி பார்த்தேன்.

மூணு நிமிஷம் ஆயிட்டுருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்ருக்கீங்க என் இனிய பொண்ணிலாவே. ஒருத்தவங்களா நமக்கு எவ்வளோ பிடிக்கும், அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறோம், இப்போவே அவங்கள பார்க்கணும், இந்த மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் ஒரே பாட்டில் சொல்லணுன்னா இந்த பாட்டை சொல்லலாம். எஸ், தாஜ்மஹாலிருந்து இந்த சாங் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். எல்லா ஃபீலிங்ஸையும் மொத்தமாக இந்த பாட்டு கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். சச் அ லவ்லி சாங் உங்களுக்காக ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

மணி 49 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்ருக்கீங்க என் இனிய பொண்ணு எல்லாவே சுபாஷினி கூட. எனக்கு உன்னை பார்க்கணும், இப்போவே பார்க்கணும், நான் உனக்காக தூதெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரியான லிரிக்ஸ் இருக்க பாட்டு. சான்ஸே இல்லை. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு, பட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் அப்படி ஒரு ஹை வரும், அப்படியே அந்த கோரஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சரியான ஃபீல் இருக்கும் இந்த பாட்டில். வாங்க கேட்கலாம்.

o'clock, 51 minutes ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் கேட்டுட்ருக்கீங்க என் இனிய பொண்ணிலாவே. சித்ரமாவோட வாய்ஸில் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் சச் அ பியூட்டிஃபுல் சாங். இந்த பாட்டோட லிரிக்ஸை நான் சொல்லவே தேவையில்ல. லிரிக்கும் பாட்டுமே மியூசிக்குமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக சித்ரமா மாற்றிருப்பாங்க உங்களோட வாய்ஸில். வாங்க கேட்கலாம்.

0: 9:57 ஆயிட்டுருக்கு. எஸ் காதலன் மூவிலேருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு என் இனிய பொன்னிலாவை நிறைவு பண்ணுறதுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டோட லிரிக்ஸ் பற்றி நான் சொல்லவே வேணாம், ஆல்மோஸ்ட் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாங். வாங்க கேட்கலாம்.
1: எப்பவுமே மேஜிக்கல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்க. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஃபேவரட் சாங்கை சென்ட் பண்ணி வைங்க. 9444001023 9444001023. ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஃபேவரட் சாங்கை இந்த மூமெண்ட்டில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அழகாக சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பாட்டை நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்லேருந்து இளங்கோ கேட்டிருக்காரு. அயன் படத்துலேருந்து நெஞ்சே நெஞ்சே சாங் கேட்கலாமா?

நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு யாருக்காக வரப்போகுது அப்படின்னா, எஸ் பிரியா புதுக்கோட்டையிலேருந்து சாங் கேட்டிருக்காங்க. ஜோடி படத்துலேருந்து காதல் கடிதம் தீட்டவே நல்ல சாங், வாங்க கேட்கலாம். நீங்களும் உங்கள் ஃபேவரட் சாங்கை இந்த மொமெண்ட்டில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444001023, அவ்வளோதான் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரட் சாங்கை கேட்கலாம்.

கிளாக் 13 மினிட்ஸ் ஆயிட்டுருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எஸ் சுபாஷினி கூட தான் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கேட்க போகிற பாட்டு காட்பாடி வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சாங் கேட்டிருக்காங்க. அரவிந்த் அவங்களோட அம்மாக்காக வசந்திக்காக சாங் கேட்டிருக்காரு. மின்னலை மூவிலிருந்து அழகிய தீயே. எஸ் கேட்கலாமா?

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடல் யாருக்காகனா யோகலக்ஷ்மி சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் தாயின் மணிக்குடி படத்திலிருந்து சூப்பரான சாங் நூறாண்டுக்கு ஒரு முறை சாங் வாங்க கேட்டுடலாம்.

வனஜா அம்பத்தூர்லேருந்து சாங் கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் அமிர்தாவோட வாய்ஸில் நன்றி சொல்ல உனக்கு சாங் தான் இப்போ அவங்களுக்காக கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

10:30 ஆயிட்டிருக்கு. எஸ் சீர்காழி புத்தூர்லேருந்து மாரி பாண்டியன் ஃபேமிலிக்காக ராமன் அப்துல்லா படத்துலேருந்து முத்தமிழ் சாங் நான் ப்ளே பண்ண போகிறேன். எஸ் எஸ்பிபி அன்சத்ரோட வாய்ஸில் கேட்கலாம் வாங்க.

பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்ருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் நம்ம யாரோட ஃபேவரட் சாங் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து சாங் கேட்டிருக்காங்க. 12B-லேருந்து வாய்ப்பு பூவே வாய் பேசும்போது சாங். பியூட்டிஃபுல்லான சாங் செலெக்ஷன், வாங்க கேட்கலாம்.

போகுதே படத்துலேருந்து சாங் கேட்டிருக்காரு கண்ணன். அவருக்காக தான் நான் சாங் ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 வவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: பத்து மணி 48 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பிரணவ் ஈஸ்வர் சாங் கேட்டிருக்காரு கும்பகோணம்ல இருந்து. வெற்றி குடிக்கட்டு சாங் வேணும் படையப்பாலிருந்து அப்படின்னா ஓகே, பிளே பண்ணிட்டா போச்சு.

102.3 FM. எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி சூப்பரான சாங் கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாது. அழகான ஒரு சூப்பரான பொக்கே மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாத்தையும் அழகாக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ முன்பேவா சாங்க்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு சாங் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அது வந்து சைலேந்தரோட காட்டு சாங் தான். காட்டு மன்னார் கோவிலேருந்து சாங் கேட்டிருக்காரு. எஸ், நீர்பறவையிலேருந்து பரபர சாங். ரெண்டுமே சாம பாட்டு, வாங்க பேக் டு பேக் கேட்கலாம்.

கிளாக் 55 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. எஸ் லாஸ்ட் சாங்கை நான் பிளே பண்ணிட்டு திரும்பவும் ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன். சைலேந்தருக்காக சாங் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புடையர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 ஆயிட்டிருக்கு. எஸ், நாம எல்லாம் வெயிட் பண்ணி அழகான ஒரு ஷோ கேட்டுட்ருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷோ தான். எஸ் ஆப்சல்யூட்லி, உங்களுக்கு அழகான ஷோ. என்ன ஷோ?
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: என்ன நேர்களே, எல்லாரும் நலம் தானே? கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான பாடல்கள், அதுவும் அந்த மிட் டேர்ம் பாடல்கள் கேட்டு இந்த அழகான ஷோவை இன்னுமே கொஞ்சம் அழகாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாட் ரொம்ப ஒரு மெலோடியான ஒரு சாங் கேட்கலாமே.

உண்மையர்களே, ரொம்ப இதமான ரொம்ப மென்மையான ஒரு பாடல். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளோட மனசு அப்படியே மெல்ட் ஆகி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உரைய வச்சுட்ட ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்களோட பயணப்பட்டீங்க அப்படின்னா அழகான உணர்வுகளோடையும் சேர்த்து பயணப்படலாம். எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரை நினச்சி தான் நீங்கள் உருகிட்டு இருப்பீங்க. ஓகே, நேரம் 11:06 ஆயிட்டுருக்கு. இதயம் படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவுடைய சில தான் பாடல் கேட்டு ரசிச்சுருக்குறோம். எஸ், சில பாடல்கள் நம்மளை அப்படியே மீளவே முடியாத ஒரு அலைவரிசைக்கு கொண்டு போயிடும் இல்லையா? எஸ், அந்த மாதிரி மென்மையான பாடல்கள் தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எஸ், அஞ்சலி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணும் பொழுது இது இவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் இல்லையா? அது அப்படியே தான் அங்கங்கே அந்த யூனிவர்ஸில் இருக்குது. பட் நமக்கு பிடிச்ச ஒரு கவிதை, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது அது இன்னும் அழகாகுது இல்லையா? எஸ், அஞ்சலி உங்களுடைய மனதிலிருந்து யாருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த பாடலோடு இணைந்திருங்கள்.

ரொம்பவே அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது பார்த்து 102.3 மாணங்களில் இரண்டு முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் அழகான எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். எஸ், அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? எஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை, ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லை, போர்க்களத்துக்கே போயிட்டால் கூட அவனை எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்க ஒரு பெண்ணோட அழகான வெளிப்பாடு தான் இந்த பாடல். எத்தனை வருஷம் நம்ம கடந்து

கேட்டாலும் கூட இந்த பாடல் இன்னுமே மனசில் நினச்சிட்ருக்கோம். எஸ் தளபதி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனில் தான் எல்லா சாங்ஸுமே இருக்கும். பட் இந்த ஒரு காதலியோட அந்த ஏக்கம், அவங்க அவர் மேலே வச்சுருந்த அந்த காதல், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பாட்டில் வந்திருக்கும். எஸ் இணைந்திருங்கள்.

அற்புதமான அழகான பாடல் கேட்டுக்கிறோம். இரவு 11:22 ஆயிட்டுருக்கு. தளபதி படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவங்களோட குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். என்னதான் எவ்வளோதான் அன்பு நம்ம கொட்டினாலுமே திருப்பி அந்த அன்பு நம்மக்கிட்ட கொஞ்சமாவது ஒரு துளியாவது கிடச்சாதான் நாம் கொடுக்குற அன்புக்கு ஒரு மதிப்பு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்ருக்கும் பொழுது அந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அம்மா கிட்ட தான் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை முழுசாக ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அன்பு. நீங்கள் அதை எங்கேயாவது உணர்ந்திருக்கிறீங்களா? எஸ் அழகான அந்த அன்பு. அது கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி அன்பு குறையவே குறையாது. அல்ல அல்ல, அந்த மாதிரியான அன்பு நீங்கள் ருசிச்சிருந்தீங்க அப்படின்னா ரசனையோடு அதை அப்படியே கைப்பற்றி கொள்வது தான் ரொம்ப அழகு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாடல். எஸ் பெண்கள் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அந்த வளையல்களோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சத்தமே ஒரு இசையாக இருக்கும். எஸ் அந்த மாதிரி எனக்காவது நீங்கள் ரசிச்சிருக்கிறீங்களா? இந்த பாடலை நினைவுபடுத்திக்கிட்டேன் அந்த அழகான வளையோசையோட பாடல் கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

அழகான ஒரு பாடல் வாழ யோசை சாதத்தோட கேட்டு ரசித்தோம். சத்யா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் அவங்களோட குரல வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:28 ஆயிட்டுருக்கு. எஸ், அந்த அழகான தமிழில் மனசுலேருந்து மனசு உங்கள் கூட பேசும் பொழுது அந்த ஒவ்வொரு சொற்களுக்குமான இருக்கிற அர்த்தங்களை விட உணர்வுகள் ரொம்ப ஆழமாக இருக்கும் இல்லையா? எஸ், நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருப்பீங்க, இன்னும் நிகழ்ச்சியோடு கரைஞ்சி போயிட்டுருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். எஸ், இடையில ஒரு காதல் ரோஜா காணாமல் போயிட்டா இப்படிலாம் தேடுவாங்கன்னு பார்க்கலாம். எஸ் இணைந்திருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்கள் ஆர்ஜி சித்ரா கூட, உங்கள் தோழி, உங்கள் சிநேகிதி, உங்கள் சகோதரியாக

ஆமாம் நேர்களே, 11:34 ஆயிட்டுருக்கு. ரொம்பவே அழகான ஒரு பாடல், ரோஜா அப்படின்னாவே எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் அழகான மெல்லிய அந்த ரோஜா கடையில் ஒரு முள் மாதிரியான ஒரு கண்ணீரையும் சேர்ந்து இந்த பாட்டில் உணர முடிஞ்சது. ரோஜா படத்திலிருந்து எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ரஹ்மானோட இசையில தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நாம் அணிஞ்சிருக்கிறது பத்து பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை

101 அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். உயிரோடு உயிராக ஆத்ம சங்கமமாக உங்கள் உணர்வுகளை அழகான தமிழில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்களை ஆர்ஜி சித்ரா, மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் தோழி சிநேகிதி சகோதரியோடு தான். சாமுனியர்கள் நிறைய கோரிக்கைகள் கூட இருந்தது, அனைவரும் வாழ்த்து கூட சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நாம் சொல்வோம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. இந்த படம் கொஞ்சம் ஒரு 80s வந்த படமாக இருந்தாலும் கூட 80s வந்த படங்களில் நிறைய கருத்தாழமிக்க படங்கள், அது மாத்திரம் இல்லாமல் இசை, அந்த வசனங்கள் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். பாலச்சந்தர் சார்னாவே ஒரு தனி ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, தன் மனைவி அன்பு ரொம்ப கிடைக்காத பொழுது இன்னொரு பெண்ணிடம் ஒரு அன்பு கிடைச்சி அந்த பெண்ணோட காதல் வயப்படுற மாதிரியான ஒரு கதாநாயகன். ரொம்ப ரொம்ப அழகு. இந்த திரைக்கதையை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கையாளணும். ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம் கூட போயிட்டால் கூட அது மொத்தமே மாறிடும். ரொம்ப ரொம்ப அழகான திரைக்கதையை கையாண்டிருந்த விதம் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ், என்ன படம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா. அப்படி ஒரு இசையோடு பயணம் செஞ்சுட்டு எஸ் மனசோடு மனசாக இந்த பாட்டில் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. எஸ், இணைந்திருங்கள்.

இஸ் ரொம்ப அழகான ஒரு பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:40 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான கானங்களோட அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ் நமக்கு பிடிச்சவங்க பேசுனாங்க அப்படின்னா அந்த அந்த வாய்ஸ், அந்த குரல், அந்த ஒரு சொற்றொடர்களே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ஒரு தெய்வீகமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? நீங்கள் எனக்காவது அதை ரசித்து பார்த்துருக்குறீங்களா? எஸ் என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். வானம் பாடி பறவைகள் ரெண்டு, ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது, இசை மழை எங்கும் நனைகிறது. இது அவ்வளோ அழகான ஒரு கவிதை. அப்படி அந்த கவிதையோட அதோட ஒரு ஆழமான அர்த்தம் இன்னுமே ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். இஸ் பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள்.

0: அப்படி ஒரு அற்புதமான பாடல்கள். பாடல்கள் விட கவிதை, கவிதையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள், தமிழ் அப்படியே அவ்வளோ இனிக்குது இல்லையா, தித்திக்கும் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பாடல், அற்புதமான பாடல். நாயகன் படத்துலேருந்து மனு மற்றும் சித்ராமாவோட குரலில், அந்த குரல் சித்ராமாவோட குரல் அப்படியே கற்கண்டு மாதிரி அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ அழகான ஒரு குரல். புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்டு வச்சுட்டுருக்குறோம். நேரம் 11:46 ஆயிட்டுருக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். நாம் காதலை சொன்னதுக்கப்புறமா அந்த காதல் எப்படி அதுக்கான ஒரு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிலே இந்த பாட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும், ரொம்ப அழகாக அதை படமாக்கியிருப்பாங்க. இஸ் என்ன பாடல், இணைந்திருங்கள் உங்கள் மனதோடு.
1: I love this idiot. I love this lovable idiot.

கோபுரவாசனுடைய படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பெரிய சோடனோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். நேரம் 11:52 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா காதல். இதோட ரொம்ப அழகாக யாருனாலையும் சொல்ல முடியாது, தெய்வீகம் எல்லாமே காதல் தான் அப்படின்னு ஒற்றை வரியில் அழகான தமிழில் சொன்ன பாடல். ஆமாம் நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடகடன்னு நிறைய பாடல்கள் கேட்டுட்டோம். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைவோடையும், அப்புறம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா.

அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து கேஜி யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பாலியன்வர்களில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வரும் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர ஒரு நாளாக இருக்கட்டும். இந்நேரம் நள்ளிரவு 12 மணி, ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எடுத்து நெஞ்சோட அணைப்பேன், அணைச்சி எல்லாம் முடிப்பேன், அணைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து புத்தாடே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வெட்டுனரே என்று ஆயும் புலி நான் தான் பார்க்க போற நீதா சும்மா புந்தாம் பூச்சாண்டி நம்ம கிட்ட போடுறிய தப்பு தாளம் தான் என்னம்மா கண்ணு

நம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? துணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான் பேசிகிட்ருக்கேன். இஸ் அம்மம் நேர்களே, ரொம்ப மென்மையான இரவு, ரொம்ப மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னிசை இரவு நிகழ்ச்சியில்.

ஐயா படத்துலேருந்து சாதன சர்க்கம் மற்றும் கேகே இவங்களோட குரலில், விஜயோட வரிகளில், பரத்வாஜோட கம்போசிங்கில் தான் பாடல் கேட்டு வச்சுட்ருக்குறோம். 3:09 ஆகிட்டுருக்கு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாட்டு அன்னியன் படத்துலேருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

செம்மையான ஒரு பாடலாம். இந்த நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படி பயங்கரமாக அப்படியே விழிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. அன்னியன் படத்தில் இருந்து லெஸ்லி லெவிஸ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களோட குரலில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய அழகான இசையில் பாடல்கிட்டே வச்சுட்டுருக்குறோம். நேரம் 3:15 நிமிஷம் ஆகிட்டுருக்கு பா, நேரம் போகிறது தெரியல இல்லையா. இஸ் அடுத்தது என்ன பாட்டு அப்படின்னா ஒரு ஒரே டமால் டுமால் பாட்டாக தான் கேட்டுட்ருக்குறோம். அது 3 மணிக்கு மேலே ராரா சர்சுக்கு ராரா பாட்டே தான் கேட்டலாம்னு இருக்கலே. இணைந்திருங்கள்.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட.

0: தனக்கஜம் தலாங்கு தக்கஜம் ததியும் தனக்கஜம்.
1: பா செம்ம சாங் இல்லை. அப்போ ஜோதிகா மாமோட அந்த நடிப்பு இருக்கே, அப்படி ஒரு அருமையான நடிப்பு. சந்திரமுகி படத்திலிருந்து திப்பு மற்றும் பின்னி கிருஷ்ணகுமாருடைய குரலில் வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். அது என்னென்னு தெரிலங்க, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பயங்கரமாக ஒரு ஒரு அப்படி ஒரு ஜக்கு ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு பாடல். ஓகே, அடுத்ததாக என்ன பாட்டு அப்படின்னு கேட்க போகிறீங்க? ரொம்ப மெலடியான ஒரு சாங், அழகான ஒரு பாட்டு.

எஸ் உணர்களே, 3:24 தான் உங்கள் விவத் பாரதி 102.3 பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இந்த நேரத்துலையும் நம்ம நேயர்கள் அவ்வளோ அழகாக மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, எப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, நாம் இணைந்திருக்கிறது விவத் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 MHz, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz, நாகர்கோவில் மதுரை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 தான் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி, ஓகே, நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். பண்ணைப்புறம் மணிகண்டன், அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஹரிராம், பண்பலைக்கு அதிகாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டுருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராசாமகன் ஹரிச்சந்திரன் என சொல்லியிருக்காங்க. அன்பறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடலை மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் மெதுவாக நேயர்களுடைய கருத்துக்களையும் வாசிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தான் இல்லையா. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல், சக்கப்போடு போட்டாலே பாடல், துள்ளலோட கூடிய பாடல், இந்த இரவு நேரத்தில் உற்சாகமாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

இப்போ செம்மையான பாடல். ஆடுகளம் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் யார் பாடிருக்காங்கன்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. பாட்டு பாடினவரும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். இஸ் அந்த வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு குரல், செம்மையான பாடல் தான். இது சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் சார் வந்து அவங்க கேட்பாங்க, யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே அழகாக கை காட்டுவாங்க, அவரே ஷாக் ஆகிடுவார். ரொம்ப அழகான ஒரு பாடல் இஸ் தனுஷ் சாரோட அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம். அது ரொம்ப இயல்பாக ஆனால் பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அவருடைய அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக விழி மூடி யோசித்தாலும் நீ தான் வர்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். இணைந்திருங்கள் நேயர்களே, இது பாரத 102.3 மனங்களில் ரொம்ப எளிமையான கொண்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. நேரம் 3:37 ஆயிற்று. விழி மூடி நீங்கள் யாரை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க?

இஸ் அயன் படத்தில் வந்து கார்த்திக் அவங்களுடைய குரல் நாமத்துக்குமார் என்பவர்களில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ரொம்ப மென்மையான அழகான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன பாடல்? இந்த பாடல் கேட்டிங்க அப்படின்னாவே ஒரு சின்ன தாமரை அப்படின்னு பாடினாவே இந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். நல்லாயிருக்கும், பாட்டு கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து

வேட்டைக்காரன் படத்திலிருந்து கிருஷ் மற்றும் சுச்சித்ரா அவங்களுடைய குரலில், விவேகாவின் வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான மியூசிக்கில் பாடல் கேட்டு வச்சுக்கிறோம். நேரம் 3:47 ஆகிட்டுருக்கு. அதில் சுச்சித்ரா அவங்களுடைய குரல் பார்த்திங்க அப்படின்னாவே ஒரு காந்த மாதிரியான ஒரு ஈர்க்கிற குரலில் தான் இருக்கும். அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகாக இருக்கும் விஜய் சாரோட நடனம் கூட.

அடுத்ததாக இன்னும் பாடல், இந்த பாடல் கேட்டால் வெண்மேகம் பெண்ணாக உருமாறுதோ அந்த மாதிரி தான். அது ஒரு அழகாக ஒரு கவிதை, அழகான தமிழில் நல்லாயிருக்கும் இந்த பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான நாளாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த நாளை தொடங்குவோம். ஆமாம் நேர்களே, நாம் இணைச்சிருக்கிறது வந்து 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் 101.6, வேலூர் 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறோம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள், இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற விவேகானந்தரோட ஊக்கமூட்டும் வரிகளோட இன்றைய வெற்றி நாளை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில் பா விஜயின் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது சரணம் ஐயப்பா படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வரும் பாடல்.

0: அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இப்போது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் துளசிதள தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாளவ கோளராகம், ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து 400 விளையாட்டு பொம்மையா, பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. வணக்கம் நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு
2: அருள்மணி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மொழி மாலையில் தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்.

0: ஆயுராரோக்கியமைஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ச தேஹி மே.
1: அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது சூர்யாஷ்டகம்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது இதயத்தில் எழுந்திடும் வழிபாடு என தொடங்கும் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில், இ ஆனந்தன் அவர்களின் வரிகளில், தாராபுரம் சவுந்தரராஜன் இசையமைப்பில்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ திருப்புரசுந்தரி அஷ்டகம், வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.

அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா த்ரிசதி, சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்